ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் பருகிக் கொண்டிருக்கிறோம்.

எடுத்து நடமிடுவாய் இறைவா. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:03. புதிய காலை ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் உங்களுக்காக பல்வேறு தகவல்கள் வரவிருக்கின்றன. முதலாவதாக சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடன் வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 18/8/2026 அன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் இவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை நேரடியாக அளித்து தீர்வு காணலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 6:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி பாடல் வளம் வருகிறது. ராஜாதிராஜா படத்திலிருந்து.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
2: பீடு வெரனில், பீடு என்றால் பெருமை. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் பெருமைப்பட வாழ வேண்டும். அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். பீடுபெற நில் என்பது அவையின் வாக்கு. பெருமையும் புகழும் சேரும்படி ஒருவன் தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். ஒருவருக்கு பெருமையும் புகழும் எதனால் வருகிறது? பெருமையும் புகழும் கல்வி, ஒழுக்கம், நல்ல நெறியில் நடப்பது, வீரம், உறவுகளை பேணுதல் போன்றவற்றினால் உருவாகிறது. கல்வி என்பது ஒருவரை சமூகத்தில் மேன்மையடை செய்யும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களாக இருப்பினும் கல்வி சிறப்பினால் தாயின் மனம் வேறுபடும். ஒரு குடும்பத்தில் பிறந்த பலருள்ளும் மூத்தோன் வருகை என்று அழைக்காமல் அறிவுடையவனை வருகை என்று அரசன் அழைத்து பெருமைப்படுத்துவான். வேறுபட்ட 4 பிரிவுக்குள்ளும் கீழ் பிரிவினன் என்று எண்ணப்படுபவன் கல்வியில் வல்லவனாயின் மேல் பிரிவினன் என்று சொல்லப்படுபவனும் அவனுக்கு கீழ்ப்படிந்து கற்பான். அங்கு அவன் பெருமைப்படுவான். இதனை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் உற்றொழி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரென்ன உடன்பயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையன் 6 அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே என்கிறார். கல்வியினால் பணிவு, ஒழுக்கம் என்பன உருவாகும் என்பதனை கல்வி ஒழுக்கம் என்ற பகுதியில் கூறுகின்ற அவையார் பெருமை பெறுவது பேசரும் கல்வி, கீர்த்தியும் பெருமையும் கிடைப்பது கல்வி என்கிறார். ஒரு நாட்டின் காவலனை புலவனுக்கு கவரி வீச வைத்தது கல்வியே. நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்திய மலர்தலை உலகம். அதனால் யானுயிர் என்பது அறிகை, வேல்முகத்தானே வேந்தருக்கு கடனே என்று சிறப்புடைய பாடலை வழங்கிய மோசிக்கிறனார் களைப்படைந்து முரசு கட்டிலில் அயராமல் உறங்கிய போது சேரமான் தகடூர் எரிந்த இளஞ்சேரல் இரும்பொறை கவரி வீசி அவருக்கு பெருமை சேர்த்தார். அந்த பெருமையினை வழங்கியது கல்வியே. எனவே கல்வியினால் ஒருவன் பெருமையுடன் நிற்க முடியும். ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வாழும் முறையறிந்து வாழ வேண்டும். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமாவார்கள். அவ்வாறு தம் முன்னோர்கள் எத்தகு ஒழுக்கத்தோடும் மேன்மையோடும் வாழ்ந்தார்களோ அத்தகு ஒழுக்கத்தோடும் மேன்மையோடும் தாமும் வாழ வேண்டும் என்ற சிந்தனையே மேற்கொண்டு ஒழுக வேண்டும். ஏனெனில் ஒழுக்கம் குன்றிவிட்டால் தன் குடிப்பிறப்பு குன்றிவிடும். இதனை

0: வெளிப்பாட்டு பொண்ணும் மணியும் அதன் இயல்பிலிருந்து மாறுபட்டால் அவைகளை சரி செய்பவர்களிடம் கொடுத்து சரி செய்து விடலாம். ஆனால் மனிதர்கள் ஒழுக்கம், சான்றாண்மை, பெருமை இவைகளை இழந்துவிட்டால் அவைகளை மீண்டும் சரி செய்வதென்பது யாராலும் இயலாத ஒன்றாகும் என்பதனை முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய கலம் கிடிர்ப்புணரும். சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசரக்களி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயருக்கும் அந்நிலை எளிய எண்ணார் தொல்மருங்கு அறிஞர் என்கிறது. இதனையே மூதுரை, பொன்னால் உருவாக்கப்பட்ட குடம் உடைந்து போனால் மீண்டும் பொன்னாகும், ஆனால் மண் குடம் உடைந்து போனால் மீண்டும் குடம் செய்ய பயன்படாது. அதுபோல நற்குணம் கொண்டவர்கள் எத்தகு கெட்ட நிலை வந்தாலும் பெருமையில் குறையாது இருப்பர் என்பதனை சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும்? சீரிய பொன்னின் குடமுடைந்தக்கால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடமுடைந்தக்கால் என்கிறது. ஏனென்றால் உயிரை விட மேலானது ஒழுக்கமாகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நல்ல நெறியில் பிள்ளைகள் வளரவில்லை என்றால் பெற்றோர்களால் பெருமையுடன் வாழ முடியாது. பிள்ளைகள் கல்வியில் மட்டுமன்றி பெரியோர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வது, பணிவுடன் இருப்பது, அவர்களை விட இளையோருக்கு வழிகாட்டியாக நடந்து கொள்வது, பிறருக்கு உதவி செய்வது, பெற்றோர்களுக்கு நற்பெயரினை வாங்கி தருவது ஆகிய அனைத்தும் பெற்றோர்கள் பெருமையுடன் வாழ்வதற்காக பிள்ளைகள் செய்ய வேண்டிய பணிகளாகும். பிள்ளைகள் குறித்து புலமைப்பித்தன் ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம், தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம் என்கிறார். பிள்ளைகள் நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும். எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும். பாதை மாறிப்போனால் பயணம் மாறிப்போகும். பண்பு மாறிப்போனால் வாழ்வே மாறிப்போகும். பண்பு தவறி போன பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அந்த பெற்றோர்களால் வெளியில் தலைகாட்ட முடியாது. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை எனும் கூற்று இதனை வலியுறுத்துகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் நடந்து பீடு பெற நிற்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: நேரம் 6:15.
3: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
5: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதிப்பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
7: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
6: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என்றும் எப்பொழுதும் இணைந்திருங்க.

0: ரெண்டா பெரியசாமி, பக்கத்தில் போய் படித்தவங்கெல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்கே வட்டம் வாங்கி இந்த கிராமத்துல இருந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊரெல்லாம் நல்லபடி மாத்துவன்ன கூட ஏணி மேல ஏற்றுவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ, இந்த தேசம் எல்லாம் வெற்றி கொடி நாட்டுவ, கஷ்டத்தை பெட்டி முடி.

0: நான் சொல்றத பார்த்தா ஒரு தங்கச்சி அவசமா தான் இருப்பா போல் இருக்கு. அப்படின்னா கவலை விட, ஒரு தங்கச்சி நானே கட்டிக்கிறேன்.
1: மூஞ்சிக்கு என் தங்கச்சி கேக்குதா? நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அவளுக்கு பார்க்க போறேன் தெரியுமா?

0: வாகனா, என் தங்கச்சிக்கு தங்கமடி வாகனா.
1: நீ சொல்றத பாப்பா, ஒரு தங்கச்சிய தரையிலே நடக்க விட மாட்ட போல இருக்கு.
0: ஆமாடா, பல்லாக்கு மேல வச்சு தூக்குவேன், இந்த பட்டி தொட்டி எங்கும் சுத்தி காட்டுவேன், பூவெல்லாம் வீதியில தூவுவேன், அவ போற வழி பாதை எல்லாம் மாட்டுவேன். சந்தன கட்டுல வந்ததும் படுக்க வப்ப, தங்கத்து மேலு இல்லதா சந்தனம் பூசி வப்பேன்.

0: நேரம் 6:20.
1: August 8 இந்நாளின் சிறப்பு. 1942 August 8 பிரிட்டிஷ் அரசை இந்தியாவை விட்டு வெளியேற்றும் நோக்கில் அன்றைய பம்பாயில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் இப்போராட்டம் சாத்வீக வழியில் நடைபெற வேண்டுமென மகாத்மா காந்தி அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்.
2: சர்வதேச விலங்குகள் நல நிதியத்தால் கடந்த 2002 முதல் August 8 சர்வதேச பூனைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: 1876 August 8 தாமஸ் ஆல்வா எடிசன் மிமியோகிராஃப் என்ற பதிவு செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார்.
2: 1908 August 8 வில்பர்ட் ரைட் தனது முதலாவது வான் பயணத்தை பிரான்சில் லே மான்ஸ் என்ற இடத்தில் மேற்கொண்டார். இதுவே ரைட் சகோதரர்களின் முதலாவது வான் பயணமாகும்.
1: 1967 August 8 தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்டது.
2: 2008 August 8 சீனாவின் பெய்ஜிங் நகரில் 29th ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின.
1: தமிழக எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களின் பிறந்த தினம் 1952 August 8.
2: கர்நாடக இசைக்கலைஞர் உமையாள்புரம் சுவாமிநாத ஐயர் அவர்களின் நினைவு தினம் 1946 August 8.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். ஆறு 45 தன்னம்பிக்கை தரும் பாடல்கள் 2. அதனைத் தொடர்ந்து 6:55 பூந்தளிர், சின்னஞ்சிறு மழை குழந்தையின் இனிய குரலில் கேட்டு மகிழலாம். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் பத்திரிகைகளில் வெளிவந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகள், தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள். இதில் 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரை இசை கேட்கலாம். இன்று காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை எஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறுகிறது. தேனி மாவட்ட நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள். புதுக்கோட்டை பழனியாயி அவர்களின் விருப்ப பாடல் நேயர் விருப்பமாக வளம் வரவிருக்கிறது. 10:30 புலி படத்திலிருந்து ஒருபட பாடல்களை கேட்டு மகிழலாம். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு 8 வரை 8, இலக்கு உங்களுடைய இலக்கு எது என்பதை சொல்ல வரலாம். 8 வரை 8 இன்னைக்கு அதனுடைய உங்களுடைய கருத்துக்களை கண்ணாடி மாளிகையில் பதிவு செய்ய வரலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் வரலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:47 திரை இசை. நண்பகல் 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே, தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் திரை இசை பாடல் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. மதியம் 1 வசந்த கானங்கள், காலத்தில் அறியாத காவிய பாடல்களை கேட்டு மகிழலாம். 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 ஆட்டக்களம். மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5:02 மாலை தென்றல். 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்று மேலை, பக்தி பாடல்கள் உலா வரும். 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புகள், இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழும் நேரம். 7 பாட்டு இதுகிட்டு புதிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம் பூச்சிகள், சின்னஞ்சிறு மலை குரல்களில் நேரலையாக தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். 8:30 பட்டாம் பூச்சிகளில் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேயர்களின் விருப்ப பாடல் காற்றில் விரியும் கடித மலர்களில் மலரும். 9:30 சக்கரவியூகம் பகுதி 13 எழுத்தும் இயக்கமும்

நேரம் 6:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எம் கே

கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10 மணிக்கு மனதை வருடி செல்லும் பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகை தொகுத்து வழங்குவோர் என் இ தமிழ்ச்செல்வி. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு மகிழலாம். கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு, நிகழ்ச்சியும் நேரமும்.

0: கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையோடு இணைந்திருங்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 6:30.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
7: மதுரை தமிழ்நாட்டின் தொன்மை வாய்ந்த நகரங்களில் ஒன்று. இது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் வேளாண்மை, குடியேற்றம், வணிகம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு முக்கிய மையமாக இருக்கின்றது. இதன் அமைவிடம் சுமார் 9.93 டிகிரி வடக்கு அட்சரேகை மற்றும் சுமார் 78.12 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 101 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மதுரை பெரும்பாலும் சமவெளி பகுதியாகவே இருக்கின்றது. மேற்கு பகுதியில் சிறிய மலைகளும் குன்றுகளும் காணப்படுகின்றன. நகரத்தை சுற்றி தனித்தனி பாறை குன்றுகள் அமைந்துள்ளன. இதனை சுற்றி யானைமலை, நாகமலை, பசுமலை போன்ற மலைகள் அமைந்துள்ளன. மதுரையின் முக்கிய ஆறு வைகை ஆறு. பெரியாறு நீர்த்திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்படுகிறது. இப்பகுதியில் கரிசல்மண், செம்மண், வண்டல்மண், ஆற்றுப்படுகை வண்டல்மண் காணப்படுறதால நெல், வாழை, கரும்பு, பருத்தி, காய்கறிகள் அதிக அளவில் பயிர் செய்யப்படுது. காலநிலைன்னு பார்த்தா இங்கே வெப்பமண்டல காலநிலை தான் நிலவுது. கோடையில் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குளிர்காலத்தில் 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஆண்டு மழையளவு சுமார் 850 முதல் 900 மில்லிமீட்டர் வரை கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றால் மழை கிடைத்தாலும் அதிக மழை வடகிழக்கு பருவமழையால் தான் கிடைக்குது. மதுரையை சுற்றி கிரானைட் கற்கள், சுண்ணாம்புக்கல், மணல் வளம், நிலத்தடி நீர் வளம்னு நிறைய இயற்கை வளம் கொட்டி கிடக்கு. வேம்பு, புளிய மரம், ஆலமரம், அரச மரம், பனை, தென்னை, வாழை தோட்டங்கள் நிறைந்து இருக்கு. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பஞ்சமே இல்லைங்க. வேளாண்மையும் சிறந்து விளங்குற நகரம் மதுரை. நம்ம மதுரையின் சுற்றுச்சூழல் சிறப்புகள் என்னங்க? வைகை ஆறு நகரத்தின் உயிர் நாடியா இருக்கு. சுற்றி இருக்கிற மலைகள் உயிரியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மதுரைக்கு உள்ள சுற்றுச்சூழல் சவால்கள் என்னங்க? நீர் மாசுபாடு. வைகை ஆற்றில் மட்டுமல்ல, இங்க இருக்கிற கண்மாய்களில் கழிவு நீரை சேர்த்தல், தொழிற்சாலை கழிவுகளோட வீட்டு கழிவுகளும் நீர் மாசுபாட்டை அதிகரிக்குது. பெருகி வரும் வாகனங்கள் வெளிவிடும் புகை, கட்டுமான பணிகளால் ஏற்படுற தூசி, தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும்

0: புகை, பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரிப்பு, குப்பைகளை முறையாக பிரித்து அகற்றாததால ஏற்படும் மாசுபாடு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. ஏரிகள், கண்மாய்கள் மற்றும் குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுறதால மழைநீர் சேமிப்பும் குறையுது. நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படுது. அதிக அளவில் நிலத்தடி நீரை எடுக்கிறதால நிலத்தடி நீரின் அளவும் குறையுது. வறட்சி காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படுது. நகரமயமாக்கலுக்காக மரங்களை வெட்டுறோம். இதனால் நகரின் வெப்பநிலை அதிகமாகுது. போக்குவரத்து அதிகமானதாலேயும் ஒலி பெருக்கிகளை அதிக சத்தமாக வைக்கிறதாலேயும் ஒலி மாசுபாடு ஏற்படுது. இயற்கை வாழிடங்கள் குறையிறதால பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களின் சமநிலையும் பாதிக்கப்படுது. என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு தோணுதா? மதுரை மட்டுமில்லைங்க, இன்றைக்கு உலகமே இந்த பிரச்சனைகளால் திணறிக்கிட்டு இருக்கு. பழம் பெருமைக்கு அடையாளமாக இருக்கிற நம்ம மதுரையை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுக்குள்ளேயே தாங்க இருக்கு. புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம், இளம் தலைமுறைக்கும் கடத்துவோம். மதுரை அவர்களுக்கானது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 6:35. இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 23 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 10 திங்கட்கிழமை காளான் வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, இயற்கை முறையில் களைகளை கட்டுப்படுத்த 5 எளிய வழிகளை பின்பற்றலாம். முதலாவதாக, பொய் விதைப்பாக பயிரிடுவதற்கு முன்பு நிலத்திற்கு நீர் பாய்ச்சி களைகள் முளைத்த பிறகு உழவு செய்தால் ஆரம்பத்திலேயே களைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். பயிரிடுவதற்கு முன் பசுந்தாள் உரப்பயிர்களை வளர்த்து அவற்றை மடக்கி உழுவதன் மூலம் களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். பிரதான பயிருக்கு ஏற்ற ஊடு பயிர்களை சாகுபடி செய்தால் நிலம் வெறுமையாக இல்லாமல் இருப்பதால் களைகளின் வளர்ச்சி குறையும். வைக்கோல், உலர்ந்த இலைகள் அல்லது பிற இயற்கை பொருட்களால் மண்ணை மூடுவதன் மூலம் களைகள் முளைப்பதை குறைக்கலாம். ஒரே பயிரை மட்டும் பயிர் செய்யாமல் பல பயிர்களை இணைத்து சாகுபடி செய்தால் சூரிய ஒளி மண்ணில் நேரடி படுவது குறைந்து களைகளின் வளர்ச்சியும் குறையும். பயிருக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு களைகளை கட்டுப்படுத்துவதே நல்ல மேலாண்மை. இயற்கை வழி சிறந்த பயிர் என்பதே நல்ல எதிர்காலம் என்பதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 11 செவ்வாய்க்கிழமை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தரமற்ற அல்லது சான்றளிக்கப்படாத விதைகள் குறைந்த மகசூலுக்கு காரணமாகும். அதிக வயது நாற்று நடுதல் வேர் வளர்ச்சியை பாதித்து மகசூலை குறைக்கும்.

0: அதிக அடர்த்தியாகவோ அல்லது குறைவாகவோ நடுதல் விளைச்சலை பாதிக்கும். சரியான இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது. அதிக தண்ணீரோ அல்லது குறைந்த தண்ணீரோ நெல் வளர்ச்சியை பாதிக்கும். தண்ணீர் மேலாண்மை முக்கியமானது. சமயோசிதமாக உரமிடாததால் சத்து குறைபாடு ஏற்பட்டு மகசூல் குறையும். எனவே சரியான நேரத்தில் உரமிட வேண்டும். களைகள் அதிகமானால் ஊட்டச்சத்துக்கள் பறிக்கப்பட்டு மகசூல் குறையும். களை மேலாண்மை அவசியம். பூச்சி மற்றும் நோய்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதிக சேதம் ஏற்படும். சரியான மேலாண்மை செய்வதால் அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் அடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, தக்காளியில் கந்தகச்சத்து குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் குறித்த அறிவிப்பு. 1% கால்சியம் சல்ஃபேட் கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் இலைமேல் தெளிக்க வேண்டும் அல்லது ஜிப்சம் 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ என்ற அளவில் இடலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் என்பது குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் பயன்பாட்டில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவும், டேசிலஸ் சப்டிலிஸ் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவும் வேளாண்மை துறை அரசின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பாக்டீரியாக்கள் தாவர வேர்பகுதியில் வாழும் நன்மை செய்யும் எதிர் உயிர் பாக்டீரியாவாகும். பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சூடோமோனாஸ் டேசிலஸ் பாக்டீரியாக்கள் உதவுகின்றன. வாடல் நோய், வேரழுகல் நோய், சாம்பல் நோய், இலைப்பிள்ளி நோய் போன்ற பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துகிறது. தக்காளி மற்றும் நெற்பயிர் போன்ற பயிர்களின் வேர்முடிச்சி நுட்பங்களை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் வேர்களின் வளர்ச்சிகளை தூண்டி ஊட்டச்சத்து உறிஞ்சுவதை அதிகரித்து மகசூலையும் அதிகரிப்பு செய்கிறது. மேலும் மண்ணில் கரையாத நிலையில் உள்ள சத்துக்களை செடிகளுக்கு கிடைக்க செய்கின்றது. பூஞ்சாணங்களை பயன்படுத்துவது போன்று இந்த பாக்டீரியாக்களையும் விதை நேர்த்தி மூலமாகவோ, நாற்று நேர்த்தி மூலமாகவோ, மண்வெளி மூலமாகவோ, இந்த இலைத்தழிப்பு வெளி மூலமாகவோ பயன்படுத்தலாம். பாக்டீரியாக்களை பயன்படுத்தும் போது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் விதையுடன் கலந்து இட வேண்டும். விதையுடன் கலந்து நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்தி அதன் பின்னர் விதைக்க வேண்டும். நாற்று நேர்த்தி செய்யும் போதும் 1 லிட்டர் தண்ணீருக்கு இந்த தேசிலஸ் சப்டிலி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா மருந்துகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து 30 நிமிடம் நனைத்து நடவு செய்யலாம். மண்ணில் நேரடியாக பயன்படுத்தும் போது 1 ஹெக்டேருக்கு அதாவது 2.5 ஏக்கருக்கு 2.5 கிலோ வீதம் 50 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து பரவலாக இடலாம். மரங்களாக இருந்தாலோ செடிகளாக இருந்தாலோ 1 மில்லி 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற விகிதத்தில் நடவு செய்த 30, 60, 90 நாட்களில் வேர்பகுதிகளில் ஊற்றலாம். இலைவெளி தெளிப்பதற்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 மில்லி அல்லது 2.5 கிராம் என்ற அளவில் அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் இலைகளின் இருபுறமும் தெளிக்கலாம். தற்போது மெட்டாரேசியம் அனிசப்பிள்ளை என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பூஞ்சைகளை பற்றி பார்க்கலாம். இந்த மெட்டாரேசியம் அனிசப்பிள்ளை என்பது ஒரு வகை பூஞ்சானம். இதற்கு முன்னர் எடுத்து வைக்கப்பட்ட பேச்சில சப்டியில் சூடோமோனாஸ் என்பதை பாக்டீரியா. இந்த மெட்டாரேசியம் அனிசப்பிள்ளை என்பது உயிரியல் பூஞ்சை. இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பூஞ்சானம். இது பூச்சிகளை, நோய்களை கட்டுப்படுத்தாது. பூச்சிகளை, நம்ம வயலில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையாகவே மண்ணில் கிடைக்கக்கூடிய எது உயிர் பூஞ்சானமாகும். இந்த மெட்டாரேசியம் அனிசப்பிள்ளை என்பது நாம் நேரடியாக தெளிக்கும் போதோ இல்லை குப்பையோரம் கலந்து இடும் போதோ இந்த பூஞ்சான வித்துக்கள் பூச்சிகளின் உடல் மேல் பட்டவுடன் அதனை தாக்கி அதன் மேல் பூஞ்சானங்கள் வளர்ந்து அந்த பூச்சியை செயல்பட விடாமல் தடுக்கின்றது. இதன் மூலமாக வேர்பூச்சி, இலை சுருட்டுக்குழு, மக்காச்சோள படைப்புழு, புகையான், வெள்ளை ஈக்கள், வேர்முதுகு பூச்சி, காய்ப்புழுக்கள், நிலக்கடலை சுருள் ஈ பூச்சி, மாக்கூன் வண்டு, முந்திரி தண்டு துளைப்பான் வண்டு, அசிவினி, இலைப்பெண் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மெட்டாரேசியம் அனிசப்பிள்ளை பயன்படுத்தும் முறைகள். இந்த மெட்டாரேசியம் அனிசப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய உயிர் எதிர் பூஞ்சானத்தை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதத்தில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது வயலில் இடும்போது 50 கிலோ மத்திய தொழு உரத்துடன் 2 கிலோ மெட்டாரேசியம் கலந்து இடலாம். தெளிப்பு முறை, 1 ஏக்கருக்கு 1.5 கிலோ மெட்டாரேசியம் என்ற உயிர் எதிர் பூஞ்சானத்தை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம்.

இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் என்பது குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: நேரம் 6:44.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரிலே இன்னைக்கு 8ஆம் தேதி, அதில் என்னங்க விசேஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு 8வது மாதம், அது மட்டும் இல்லைங்க, 2026 கூட்டினா 8, டோட்டலாக டேட்டு 8/8/2026 கூட்டினாலும் 8. அப்போ இன்னைக்கு 8ங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. மனித வாழ்க்கையும் 8/8 பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர் வைரமுத்து.

ஆமா நேயர்களே, எட்டும் வரை எட்டு, அதுதான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், அந்த தேதியை குறிக்கிறது. அதனால தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை 11 மணிக்கு எட்டும் வரை எட்டு, எதுவரை உங்களுடைய இலக்கு, எது உங்களுடைய இலக்கு அப்படின்றத சொல்ல வரலாம். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை 11 மணிக்கு 25, 30, 170 அறிமுக நேர்களும், 25, 30, 171 அனைத்து நேயர்களும் வரலாம். நேரம் 6:50. இனி ஒரு தன்னம்பிக்கை பாடல் ஒலிக்கிறது, தீனா படத்திலிருந்து.

0: நினைவுடர்களை இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு 8:00. இதுதான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு. இன்னைக்கு 8 August. எல்லாமே இன்னைக்கு 8 அமைந்திருக்கு. அதனால 8:00 எது உங்களுடைய இலக்கு அப்படிங்கறத சொல்ல வரலாம். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி.
1: மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா.
0: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

நாச்சியார் அரசர் செல்லமுத்துவின் ஒரே மகள். நான் வேல் நாச்சியார் ஆங்கிலேயத்து போருட்ட முதல் பெண் பேரரசி. நான் வேல் நாச்சியார் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள் வீச்சு மற்ற வீர கலைகளும் எனக்கு தெரியும். பெண்கள் யாரும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும்.

நிகழாது, போற்றாதாரையும் நிகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை எல்லாம் நிறையாக, எல்லா மனிதனின் குருவே என்றும் நிரந்தரமே.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இதுவரை சேவை செய்திகள் இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு இயற்கை நூல் சூழல் சிந்தனைகள் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி பூந்தளிர் திரை இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசை ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலியர் மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள் ஆகியன இடம்பெறவிருக்கின்றன. அத்துடன் உள்ளூர் செய்திகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளையும் கேட்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் இனி பாடல் உழைக்கிறது. ஆர் சுந்தரராஜன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் உதயகீதம். நா காமராசன் பாடல் வரிகளுக்கே பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேரம் 7:05:30. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கிப்புகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தெரிந்து கொள்வோம். டிப்ளமோ முடித்தவருக்கு தமிழக அரசில் பணி வாய்ப்பு. தமிழக அரசில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. இதில் ஊரக வளர்ச்சித்துறையில் 278 பதவிகளுக்கும், வேலைவாய்ப்பு பயிற்சித்துறையில் 127, பொதுப்பணித்துறையில் 115, உதவி வேளாண் அதிகாரி 110, நெடுஞ்சாலைத்துறைக்கு 46 மற்றும் இதில் சர்வேயர் அதிகாரி 110, அசிஸ்டன்ட் உதவியார் 32, உதவி தோட்டக்கலை அதிகாரி 24, கைத்தறி பணியிடங்களுக்கு 20 உட்பட மொத்தம் 839 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 1/7/2026 18 முதல் 37 வயதுக்குள் இருக்க வேண்டும். மற்ற பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு கிடையாது. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். பதிவு கட்டணம் 150, தேர்வு கட்டணம் ₹100. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கிப்புகளின் பாடல் ஒலித்திருந்தது. 1987 ராபர்ட் ராஜா இயக்கத்திலும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சின்னப்பூவே மெல்ல பேசு. எஸ் ஏ ராஜ்குமாரின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராஜ்.

0: நேரம் 7:12.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நினைவூட்டுகிறமேர்களே, இன்று 9:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, இன்று 9:30 சக்கரவியூகம் பகுதி 13 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் என் இ தமிழ்ச்செல்வி. பிரேக் பெற்ற பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 1988 வி அழகப்பன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் 2:1. பஞ்ச அருணாச்சலம் பாடல் வரிகளுக்கு மனோஜ் சித்ரா பாடுகிறார்கள்.

ஆம் நேர்களே, இன்று முற்பகல் மணி 11:02 இன்னைக்கு கண்ணாடி மலையோட தலைப்பு 8x8 இலக்கு. எது உங்களோட இலக்கு அப்படிங்கிறத சொல்ல வரலாம். இன்றைக்கி 8/8/2026 கூட்டுத்தொகை 8. இன்றைக்கி ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு 8x8 உங்களுடைய இலக்கு எது அப்படிங்கிறத சொல்ல வரலாம். இன்று முற்பகல் மணி 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்

தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பொய்கை புக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இனி பாடல் ஒலிக்கிறது 1988 பாலகுமாரன் இயக்கத்திலும் பாக்யராஜோட இசையமைப்பிலும் வெளிவந்த படம் இது நம்ம ஆளு. இதோ கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுரன் வாணி ஜெயராம் பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, சனிக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்வோமே. இந்த கோவில் புதுச்சேரி நகரில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் தொண்டை நாட்டின் பகுதியாகவும் இடைக்காலத்தில் நடுநாட்டின் பகுதியாகவும் சோழ பாண்டிய பல்லவ மராட்டிய நாயக்கர்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட தலமாகவும் புதுச்சேரி என்னும் பாண்டிச்சேரி விளங்கியது. அந்நியர் படையெடுப்புகளிலும் இந்த கோவில் பாதிக்கப்படவில்லை. நான்கு புறமும் மதுர் சுவர்கள், திருச்சுற்று மண்டபங்கள் பிரம்மாண்டமாக உள்ளது. மகாமண்டபத்தின் கூரையில் தசாவதார காட்சிகளை நாம் தரிசிக்கலாம். அதேபோல கருடாழ்வார், பெருமாள், தாயார், 12 ஆழ்வார்களும் காட்சி தருகிறார்கள். வசந்த மண்டபம் 64 தூண்களை கொண்டுள்ளது. கருவறையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுமார் 5.5 அடி உயரத்தில் கம்பீரமாக இருக்கிறார். வீதியில் செல்வோரும் நின்ற பெருமாள் தரிசனம் செய்யும் விதமாக மூலவர் சன்னதி உள்ளது. பெருமாளுடன் ஸ்ரீதேவி பூதேவியும் காட்சி தருகிறார்கள். பெருமாள் கருவறைக்கு தென் பகுதியில் பெருந்தேவி தாயார் சன்னதி உள்ளது. தாயாரின் திருக்கோலம் கருணை கொஞ்சும் திரு உருவமாக அமைந்துள்ளது. இவளை வழிபட்டால் திருமணப்பேறு கூடி வரும். ஆண்டாள், கோதண்டராமர், பண்டரிநாதர், சுந்தர் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் உடையவர் சன்னிதானங்களும் இங்கே உள்ளன. திருக்குளமும் நந்தவனமும் உள்ளன. இந்த கோவில் ராஜகோபுரம் 1998 கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ மணவாள மாமுனிக்கும் ஸ்ரீ தேசிகருக்கும் எதிரெதிரே சன்னதிகள் உள்ளன. புதுவை வரலாறு எழுதிய ஆனந்தரங்கம் பிள்ளை இந்த கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நடத்தி உள்ளார். பலாமரம், தலவிருஷம், தீர்த்தம், சந்திர புஷ்கரணி. வைத்திக்குப்பம் பகுதியில் கடலிலிருந்து மூடப்பட்ட ஒரு கல் தொட்டி ஒதுங்கியது. மீனவர்கள் அதனை திறந்து பார்க்க ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமன், நந்தகிருஷ்ணன், சந்தானகிருஷ்ணன், வேணுகோபால், சக்கரத்தாழ்வார் ஆகிய விக்கிரகங்கள் இருந்தன. இவை இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் வைக்கப்பெற்றன. இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் கொண்டாடும் வகையில் மாசி மக தீர்த்தபாரி வைத்திக்குப்பத்தில் நடத்தப்படுகிறது. இந்த விழா புதுவையில் மிக பிரசித்தி பெற்ற விழா. தங்க வெள்ளி பல்லிகளையும் இந்த கோவிலிலே நாம் பார்க்கலாம். வரதராஜ பெருமாள் மீது 10 அந்தாதி, திருமாலை, பெருந்தேவி தாயார் திருப்பதிகம், புதுவை கலம்பகம், புதுவை வெண்பா ஆகிய நூல்கள் பாடப்பட்டுள்ளன. சித்திரையில் லட்சதீப விழா, வைகாசி பெருந்திருவிழா,

0: ஆடி வசந்த விழா, ஆடி பூரம், பவித்ரோத்சவம், புரட்டாசி தேசிகர் விழா, நவராத்திரி, ஐப்பசியில் மணவாள மாமுனிகள் விழா, மார்கழி வைபவங்கள், மாசி மகம், பங்குனி ராமநவமி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. நலம் யாவும் தரும் புதுவை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோம்னாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராம

0: கோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:30. இந்த ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் பற்றி ஷோ போகிய பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த அரை மணி நேரம் உங்க மனசுக்கு பிடிச்ச அருமையான பாடல்கள்லாம் ஒளி உலா வர இருக்குது. முதலாவதாக ஒழிக்கிறது 1998 கே செல்லுபாரதி இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் நினைத்தேன் வந்தாய். கவிஞர் பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வரலதா பாடுகிறார்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 7:36. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி இன்னைக்கு நாளேடுகளில் வந்துள்ள சில முக்கிய செய்திகள். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள உணவகங்களில் ஆக்கிரமிப்பை அகற்ற மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கௌரவ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் பொது விநியோகம் திட்ட சேவைகள் குறித்த மக்கள் குறைதீர் முகாம் இன்று சனிக்கிழமை குடிமைப்பொருள் வட்டாட்சியர் மற்றும் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இன்று காலை 10 முதல் மதியம் 1 வரை நடைபெறுகிறது. கள்ளிக்குடியை தாலுகாவில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பாக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு பத்திரிகைகளில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள் கேட்டீர்கள். இனி பாடல் ஒலிக்கிறது. 2000 வசந்த் இயக்கத்திலும் ஏ ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ரிதம். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு சங்கர் மகாதேவன் பாடுகிறார்.

நேரம் 7:42 பிரேக்ஃபாஸ்ட் குறிப்பு கலைஞனி பாடல் ஒலிக்கிறது. 1999 பிரவீன்காந்த் இயக்கத்திலும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஜோடி. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு ஸ்ரீனிவாஸ் திம்மி பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2002 என் லிங்குசாமி இயக்கத்திலும் வித்யாசாகரன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ரன். யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு உதித் நாராயண், சுஜாதா பாடுகிறார்கள்.

நேரம் 7:51 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக் வாட்டர் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒழிக்கிறது 2012 கே வி ஆனந்த் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மாற்றான். விவேகாவின் பாடல் வரிகளுக்கு விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:56.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புயப்புக்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்காக ஆரம்பப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குழுவினோடு இணைந்து பாடுகிறார்.

ஒலிக்கும் இந்த பாடலுடன் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேடுமா. அதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் வரவிருக்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா அஸ்பிரலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சீப்பாக் அணியையும் வென்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? இன்றைக்கி பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறுகிறது. தேனி மாவட்ட நேயர்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம்புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25, 30, 170 என்கிற ஒரு எண் இருக்குது. அதே மாதிரி 25, 30, 171 இந்த எண்களில் வரலாம். அப்படியே மதுரையோட எஸ்டிடி கோடு 0452 என்பதை முன்னெடுப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
1: பண்ணைப்புறம்.
0: சொல்லுங்க இந்திரா மேடம்.
1: மல்லிகை மாநகரமான மாவட்ட நேர் அனைவருக்குமே நன்றி சார். எனக்கு வந்து ஜெயலலிதா படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: மிக மகிழ்ச்சி. ஜெயலலிதா படத்துல இருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 8:07. பாட்டு வனமா நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு தேனி மாவட்ட நேரோட விருப்ப பாட்டாக இடம்பெற்று இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: மதுரை எஃப்எம், காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம் கூறுபவர் யார் சொல்லிருங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவேல் என்ற தம்பி ஸ்டேனர்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பண்றது?
1: பாடல் வந்து விசுவாசம் ஐயா.
0: ஓகே,
1: பாடல் வந்து வேட்டி வேட்டி கட்டி அந்த பாடல் ஒளிபரப்பு செய்யுங்க ஐயா.
0: இதை ஒழிக்கிறது கேட்டு பகிர்வோம்.

0: நேரம் 8:11:30 நொடிகள். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்னைக்கு தேனி மாவட்ட நேரில் விருப்ப பாடலை இடம்பெற்றிருக்கு. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் குரு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் தக்கம்பட்டியிலிருந்து கு கண்ணன் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க கண்ணன் சார், என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்து சார் தர்மதுரை. அது பாத்தீங்கன்னா வந்து நான் காட்டிலும் சொல்லி ஒரு
0: பாடல் இருக்கிறது
1: தங்களுக்கு சார்.
0: ஓகே ஓகே, இது பாடல் நான் காட்டிலேயே பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:15.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
3: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை சௌபாக்கிய டைமண்ட்ஸ்.
0: நொடிகளில் இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்? ஜிகிரின்ற பாட்டு இல்லீங்களா? ஓகே, மகிழ்ச்சி. இதோ பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வு.

0: நேரம் 8:22. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இணைந்திருக்கும். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சுக்காங்கல் பற்றி கங்காதரன் பேசிக்கிறேன்.
0: சொல்லுங்க கங்காதரன் சார், என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: தெற்கு படத்துல இருந்து ஒரு கண்ண காட்டு போவே.
0: ஓகே, பாடல் கேட்போமா? இதை ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 8:28, பாட்டு விடுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம், பிசி பிச்சைமணி புஷ்பம்.
1: ஓகே, நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்குங்க. சொல்லுங்க பிச்சைமணி ஐயா, என்ன ஊர் சொன்னீங்க?
2: சிலமலை.
1: சிலமலை, அது எங்க? தேனிலே இருக்குதா?
2: தேனி பக்கத்துலங்க, போடி நாயக்கனூர்.
1: மகிழ்ச்சி பிச்சைமணி ஐயா. சொல்லுங்க, என்ன படலருந்து பாட்டு கேட்கலாம்?
2: கபாலியில் இருந்து ஒரு பாடல்.
1: சரிங்க, கேட்டு மகிழ்வோம். பாடல் முடிக்கிறது.

0: நேரம் 8:32.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேரம் 8:32. பாட்டுவன நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். தேனி மாவட்ட நேரில் விருப்ப பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. தேனி மாவட்டத்தில் உள்ள நேயர்கள் வந்து உங்கள் மனசு பிடித்து புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்ணும்னா 25, 30, 170 என்கிற எண்ணில் வரலாம். அதே மாதிரி 25, 30, 171 இந்த இரண்டு எண்களிலும் வரலாம். 0452 மதுரையோட HD கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பாட்டு
0: கேட்கலாம்.

நேரம் 8:38 நிமிடம். பாட்டு வனமான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நினைவூட்டுகிற நேரிலே இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் ஆம் நேர்களே, இன்னைக்கு 8/8/2026 8 வரை 8 எது உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத சொல்ல வரலாம். கண்ணாடி மாளிகையில் இன்னைக்கு முற்பகல் 11:02 உங்களுடைய எண்ண கருத்துக்களை சொல்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 எண்களில் வரலாம்.

நேரம் 8:43, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வன்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு தேனி மாவட்ட நிகழும் விருப்ப பாடல் தான் இடம்பெற்று இருக்கிறது. இனி காப்பான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:47.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை BVK குரூப்ஸ்.
0: நேரம் 8:48. பாட்டு அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சித்தார்பேட்டையிலிருந்து பிச்சை மணி.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் பிச்சை மணி ஐயா?
3: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்?
0: எல்லாரும் நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
3: குள்ளநாரி கூட்டத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுறோம்.
0: பாடல் ஒலிக்கிறது குள்ளநாரி கூட்டத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:51.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சூ அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்க, என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க எப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 8:55. பாட்டு வேணுமா?

இதுவரைக்கும் பாட்டு வேண்டும் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களை விருப்ப பாடல்கள் தான் இது வரைக்கும் இணைப்பில் வந்துச்சு. இதோடு இத்துடன் நிறைவேறுது தேனி மாவட்ட நேயர்களும் விருப்ப பாடலாக வந்த பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி. நாளைக்கு இதே நேரம் அதாவது 8:02 மதுரை மாவட்ட நேயர்களும் விருப்ப பாடல் தான் வர இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக நாம் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். நிகழ்ச்சியில் விடைபெறுவோர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்த தவிக அரசு தயங்குவது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாயவிலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9:03. இன்னைக்கு சனிக்கிழமைங்க. வீட்டில் இருக்க எல்லா வாண்டுகளும் டெய்லியும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா டைம் கொடுங்கன்னு பெர்மிஷன் கேட்டு தூங்கிட்டு இருந்த எல்லா நபர்களும் இன்னைக்கு ஐயா ஜாலி எக்ஸ்ட்ராவா 2 மினிட்ஸ் என்ன 2 ஹவர்ஸ் கூட தூங்கலாம் அப்படின்ற ஒரு குஷியை தூங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அடல்ட்ஸ் பார்த்தோன்னா இன்னைக்காச்சு நம்ம பொறுமையாக நம்மளோட வேலையை ரிலாக்ஸ்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இந்த காலை பொழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி இருக்க இந்த இனிமையான ஃப்ரெஷ்ஷான காலை பொழுத குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் பீட்டான சாங்ஸோட சிறப்பிக்க காற்றாலைகளில் இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி ஒரு பாடலோடு தொடங்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இசைக்க இருக்கும் பாடல் மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து.
1: பாடல் 1000.
2: ஓகே.

0: நறுக்கிசை.
1: நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் ஒரு பிரதம மந்திரியோட நலத்திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிஎம் இ வித்யா திட்டம் பற்றி தாங்க. 2020 நாடு முழுவதுமே COVID-19 தொற்று ரொம்பவே வந்து கஷ்டப்பட வச்சுன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் நம்ம தினசரி வாழ்க்கை, நம்ம தொழில், இன்னும் சொல்ல போனால் நம்ம கல்வி வந்து கல்வி கற்கிறது வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அதனால தாங்க தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இணையதளங்கள் மூலமாக கற்றல் தொடர்வதை சாத்தியமாக்குறதுக்காக ஒரு அவசர கால டிஜிட்டல் கல்வி திட்டமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. திட்டத்துக்கு 6 முக்கிய தூண்கள் இருக்குங்க. ஸ்வயம், ஸ்வயம் பிரபா, தீக்ஷா, வானொலி, சமூக வானொலி மற்றும் பாட்காஸ்டுகளின் விரிவான பயன்பாடு, குழந்தைகள் மற்றும் சிறுமியருக்கான சிறப்பு இ உள்ளடக்கம் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி. இந்த பிஎம் இ வித்யா திட்டம் உலகளாவிய மகிழ்ச்சியான மற்றும் எதிர்காலத்திற்கு தரமான கல்வியை உறுதி செய்யற நிலையில தான் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.
2: அடுத்ததான் நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம், ராட்சசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில தினம்தோறும் வந்து அன்றைய நாளோட சிறப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சு போமுங்க. அந்த வகையில ஆகஸ்ட் 8 இன்றைய நாளோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நாளை ஆனிவர்சரி ஆஃப் லான்ச் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு அறியப்படுது. இந்த நாளை ஆகஸ்ட் கிராந்தி அப்படின்னு சொல்றாங்க. 1942 நம் தேச தந்தையான காந்தி அவர்கள் டூவாடை, அதாவது செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தோட நடத்தின விடுதலை போராட்டத்தை நினைவு கொள்ற வகையில தாங்க இந்த நாளை நம்ம இப்படி அறியப்படுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:21. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம். பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம், விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

மங்களி வா, இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி அடி மங்காத்த கட்ட போல இந்த வட்டர நம் கையில் புடி புடி ஏ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அதாவது
4: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
5: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
4: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ற.

0: அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாம் நேர்களே. ஹவுஸ் ஃப்ளைஸ்னு சொல்லப்படுற ஈக்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா தன்னோட முன்னங்கால்களை வந்து அப்படியே தேய்க்குங்க. அதை பார்க்கும்போது இந்த படத்துலலாம் வந்து வில்லன் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு வில்லனிக் லுக் கொடுத்து தன்னோட கைகளை தேய்ப்பாங்க தெரியுமா, பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஜத்தில் ஈக்கள் எதனால் அப்படி பண்ணுதுன்னு தெரியுமா? ஈக்களோட முன்னங்கால்களில் கீமோ ரெசிப்டாஸ்னு சொல்லப்படுற ஒரு டேஸ்ட் சென்சார் இருக்குது. அதன் மூலமாக தான் ஈக்கள் வந்து தன்னோட உணவை தேடுறது, தன்னோட உணவோட டேஸ்ட்டை வந்து உணர்றது அப்படின்ற எல்லா வேலைகளையும் செய்யுது. ஸோ அந்த இடத்துல அழுக்கு போய் இருந்துச்சுன்னா அதால் அதை ப்ராப்பராக செய்ய முடியாதுங்க. அதனால தான் இப்படி கைகளை தேய்ச்சி அந்த அழுக்கை க்ளீன் பண்ணிட்டு எல்லா வேலைகளையும் செய்யுது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம்.

9:38 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததா இன்னொரு தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. குரங்கு இனத்தோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்னா அது மனிதர்களான நம்ம தாங்க. ஆனா காலத்தோட மாற்றத்தை பாத்தீங்களா, இப்போ மனிதர்களான நம்மவே ஒரு புதிய குரங்கு இனத்தவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்பிரிக்கால இருக்க காங்கோன்ற இடத்துல ஒரு அடர்ந்த காட்டுல தனித்துவமான குரல் ஒலி மற்றும் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறத்துல உதடோட ஒரு புதிய வகையான குரங்கு இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கருப்பு நிறத்துல இருக்க இந்த குரங்குக்கு கொலம்பஸ் காக்னோயன்சிஸ் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 75 ஆண்டுகள்ல ஆப்பிரிக்கால கண்டுபிடிக்கப்படுற 5வது குரங்கினமாவும் இந்த குரங்கு இருக்கு. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம் வேதாளம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு தினந்தோறும் காலை 11:02 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் வலம்வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு 8:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு 8:00 நிகழ்ச்சியில் நேயர்களும் பங்கு பெறலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்களோடு 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பு தொட்டு அழைக்கலாம், அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நீங்க தினமுமே சாக்ஸ் வேர் பண்ற மாதிரி ஒரு பர்சனா, அப்போ இந்த தகவல் உங்களுக்காக தான். ஆகாஷ்வாணி FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம். பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. துவைக்காத சாக்ஸை அகைன் அகைன் யூஸ் பண்ணுறது, இல்லை வேர்வை நிறையா இருக்கிற சாக்ஸை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் ரொம்ப நேரம் வேர் பண்ணியிருக்குது, இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்ற ஒரு நோய் ஒரு கால் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்காங்க. வெட் பிளேசஸில் மட்டுமே வளர்ற இந்த பூஞ்சை கால் விரல் இடுக்குகளில் வளர தொடங்கி அரிப்பு, எரிச்சல், வீக்கம் மாதிரியான சில சில சின்ன சின்ன அறிகுறிகளோட தொடங்கும். ஆனால் அது வந்து தோல் வெடிப்பு ஏற்படுற அளவுக்கு சிவியராக கூட மாறி முடியலாம்ட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. அதனால் எப்பவுமே ப்ராப்பராக சாக்ஸை வாஷ் பண்ணி சன்லைட்டில் காய வச்சு சாக்ஸ் வேர் பாருங்கள்.

0: நேயர்களின் நினைவிற்கு தினந்தோறும் 12:02 காற்றலைகளில் வலம் வரும் சிநேகிதியே நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கு பெறலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்களில். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இவ்வளோ நேரம் குட்டி குட்டி தகவல்கள் மற்றும் பீட்டான சாங்ஸோட ஜாலியாக உற்சாகமாக தாங்க ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்ருந்தோம். நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்ச தகவலை இன்னும் நிறைய நபர்களுக்கு பகிருமாறு சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த நிபந்தனையும் இன்றி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான

மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போற நேயர் யாரு அப்படின்னா பழனியாயி. அவங்கள சந்திச்சு அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாமா? வணக்கம்மா.
3: வணக்கம். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டுல இருந்து பழனியாயி பேசுறேன்.
2: ரொம்ப சந்தோஷம்மா. நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம்மா.
3: எனக்கு ராம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பா. மதுரை பண்பலை ராமேஸ்வர பண்பலையில கலந்துக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: சூப்பர்மா. உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா.
3: நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டுல இருந்து பழனியாய் பேசுறேன். நான் ஒரு இல்லத்தரசியா தான் இருக்கேன். எனக்கு வந்து 3 பொண்ணு ஒரு பையன், 4 பேருக்கும் திருமணம் ஆகி எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து விவசாய தொழில் தான். அந்த தொழில் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ப்பா.
2: இதே அறிமுகத்தோட முதல் பாட்டு கேட்டு ரசிக்கலாமா?
3: எனக்கு வந்து இந்த கேடி பிள்ளா கில்லாடி ரங்காங்கிற படத்துல இருந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கள் வந்து பொம்பளை பிள்ளைய மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்க அப்பாவும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களுக்காகவும் எங்க தாய் தந்தையர் இருவருக்காகவும் இந்த பாடல ஒளி வர

0: ஆமா, வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: எனக்கு வந்து வானொலினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பொழுதுபோக்கே வந்து நான் வானொலி கேட்கறதேன். ஏன்னா அந்த வானொலியில வந்து இன்னைக்கு ஒரு கருத்து பரிமாற்றம், இன்னைக்கு அந்த இசை, இந்த மாதிரி நிகழ்வுகள் ஊராமே ஒரு நமக்கு வந்து ஒரு அறிவாற்றலையும் நினைவாற்றலையும் கொடுக்குது. அதை தாண்டி வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இதை காட்டி நமக்கு வேற என்ன வேணும்? அதனால நான் எப்போதுமே நான் வானொலியோட இணைஞ்சே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து வானொலி தான்.
0: நிகழ்ச்சியில அடுத்த பாடலா என்ன கேட்க போறீங்கம்மா?
1: சுத்தமராசா படத்துல இருந்து இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த பாடலை வந்து நான் கேட்கறது காரணம் என்னன்னா, எனக்கு வந்து தாய் மாமாக்கா என்னை கல்யாணம் பண்ணிருக்கு. எங்க மாமாக்கா இந்த பாடலை போடுங்க.

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, அம்மா, எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அதிகமா விரும்பி கேட்பீங்க வானொலியில?
1: 11 மணிக்கு கண்ணாடி மாளிகை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கருத்து பரிமாற்றம், ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து தலைப்பு வச்சு அதுக்கு வந்து நாங்க நேயர்கள் வந்து சொல்லும் போதும், எங்களுக்கு அது விஷயமா நாங்க யோசிக்கும் போதும், அதனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். நம்ம நேயர்கள் வந்து பேசுறத கேட்கும் போது அதுல நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிறோம்.
0: அடுத்த நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து மண் வாசனை படத்துல இருந்து
2: பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே.
1: இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: கண்மணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில அடுத்ததா விரும்பி கேட்கக்கூடிய பாடல்
1: அதாவது கிழக்கு சீமைய படத்துல இருந்து ரோட்டு வழி அப்படின்னு இந்த பாடல் வந்து, அதாவது அண்ணன் தங்கையை பத்தின அந்த அந்த படம், அந்த பாடலும் நம்ம ஒரு அண்ணன் தங்கை வந்து ஒரு தங்கை கல்யாணம் பண்ணிட்டு போகையில ஒரு அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, தம்பி தங்கை மனசுல எவ்வளவு ஒரு ஒரு பாசத்துல வீட்டை விட்டு போறாங்கிற அந்த அருமையான பாடலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேர்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.

0: வானொலி தவிர்த்து மற்ற பொழுதுபோக்குகள் என்னென்ன இருக்கு?
1: மற்ற பொழுதுபோக்குகள்னா வந்து நான் விவசாய வேலை பாக்குறதோட நான் வந்து பத்திரிகை புத்தகங்கள் நிறைய படிப்பேன். ஏன்னா அந்த பத்திரிகைகள் இந்த புத்தகங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை எல்லாமே நம்ம அதுல கத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால நான் விரும்பி வந்து இந்த பத்திரிகைகள் புத்தகங்கள் நான் சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் நான் அதப்பா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப அது ஒரு பயனுள்ளதா இருக்கு.
0: நிகழ்ச்சியில விரும்பி கேட்கக்கூடிய அடுத்த பாடல்,
1: பழைய பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து புதிய வரவை படத்துல இருந்து பார்த்தேன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில பழனியாயி பங்கேற்ற முதல் பகுதி கேட்டு ரசித்தோம் நேர்களே. இதனுடைய தொடர்ச்சி நாளை காலை 10:02 மீண்டும் கேட்கலாம் நேர்களே. நன்றி கூறி விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய படங்கள் பார்ப்போங்க. அதில் ஒரு சில படங்களில் இருக்க கதைகளோ இல்லை கதாபாத்திரங்கள்னாலேயோ நமக்கு அந்த படம் வந்து ரொம்பவே கனெக்டடாக ரிலேட்டபிளாக ஃபீல் ஆகும். அதனால அந்த படம் நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச படமாக கூட மாறும். அந்த படத்தோட நமக்கு இருக்க நினைவுகளை மீட் எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோட பாடல்களாக தாங்க இருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்தோட எல்லா பாடல்களோட அந்த திரைப்படத்தை கூட நமக்கு இருக்க நினைவுகளையும் மீட்டெடுக்க ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் என்ன படத்தோட பாடல் கேட்க போகிறோம்?

ஆமாங்க, புலி திரைப்படத்தோட பாடல் தான் கேட்க போறோம். இந்த திரைப்படத்தோட தகவல் எல்லாத்தையும் கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பின்.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தரிபடாத நூறு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்சம் வந்தாளுமா? புதிக்குகையில் எலிவந்து வாளை ஆட்டுமா?

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில புலி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் 2015 சிம்புதேவன் இயக்கத்திலையும் தேவிஸ்ரீ பிரசாத் இசையிலையும் வெளிவந்த ஒரு ஃபேண்டசி திரைப்படம் தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஸ்ருதிஹாசன் மற்றும் விஜய் குரல்களில் பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருப்பது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள்ல நம்ம எந்த திரைப்படத்தோட பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆமாங்க, புலி திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் கேட்கலாம். சின்மயி ஸ்ரீபதா, சூரத் சந்தோஷ், எம்எல்ஆர் கார்த்திகேயன், அனிதா கார்த்திகேயன் ஆகியோர் குரல்களில்.

0: விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்க, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில புலி திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க வரிசையா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் ஜாவத் அலி மற்றும் ஏவி பூஜா ஆகியோர் குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103

ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல புலி திரைப்படத்தோட பாடல்கள் தான் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் சங்கர் மகாதேவன் மற்றும் எம் எம் மானசி ஆகியோர் குரல்களில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இதுவரைக்கும் புலி திரைப்படத்தோட பாடல்களை தாங்க வரிசையாக கேட்டு ரசித்தோம். அந்த வகையில் நிறைவு பாடலோட நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி

போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைட்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:03. கண்ணாடி மாளிகை. ஆம் நேர்களே, இன்னைக்கு 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026. எல்லாமே கூட்டினோம்னா 8 வரும். அதனால இன்னைக்கு தலைப்பு வந்து 8 வரை 8, எது உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத சொல்ல வரலாம். 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 அனைத்து நேயர்களும். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை நிறுவனத்தில் எஸ்எம் முத்துகிருஷ்ணன் மற்றும்
3: நான் ஹரிணி.
2: மீண்டும் ஒரு முறை தொலைபேசி என்ன சொல்லிருங்க?
3: 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 ஆகிய எண்கள்ல 0452 என்ற மதுரை முன்னிணைப்பு தொட்டு நீங்களும் வரலாம். உங்களோட இலக்குகள் பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கலாம் நேர்களை.
2: ஓகே ஹரிணி, இப்ப நம்ம இலக்கையும் எப்படி சொல்லணும், நேர்ல அவங்களோட இலக்கு என்ன சொல்லிருக்கேன்னு கேப்போம். முதல் அழைப்பாளரை சந்திப்போம்.
3: வணக்கம்.
4: வான்புகழ் பல்லுவனின் குரல் போல் வான் அழகில் உயர்ந்து இருக்கும் எங்கள் வானவில் பந்தலை 103.9, ராமேஸ்வரம் பந்தலை 100.9 வந்திருக்கும் பண்பலின் பாச சொந்த அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் கூட மதுரை ஆண்டாபுரம்
2: தாமிநாதன் அண்ணனாவே ஆகிட்டேன். சரி, ரைட்டு, சொல்லுங்க தம்பி, என்ன உங்களோட இலக்கு? என்ன
4: கட்சி? என்னன்னா, அம்மா இப்போ ஒரு கார் வாங்கிட்டா, டிராவல்ஸ் போட்டா, இன்னும் அதே பேர்ல என் மயம் பேர் மக பேர்லயே டிராவல்ஸ்ல இன்னும் ஒரு 10 கார் வாங்கணும்னு ஒரு எய்ம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட முயற்சியை வெற்றிய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அதாவது இலக்கு அப்படின்றது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம பெரிய வயசு வரும் பொழுது நம்ம மூலம் வரணும் அப்படின்னு மாணவ பருவத்தில் வந்து குழந்தைகள்ட டாக்டர், இன்ஜினியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அவங்க ஆள் வளர்ந்த பிறகு அவங்களுக்கும் ஒரு இலக்கு வரும், அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இலக்கு என்ன சொல்லுங்க ஹரிணி. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறாங்க, அவங்கள சொல்லி
3: அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
5: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டல மாற்றம் மதுரை பண்பலை கண்ணாடி மாளிகையும் அன்பு அறிவிப்பாளர் முத்துகிருஷ்ணன் சகோதரியை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய இலக்கு இலக்கெல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
5: ஆமா, நான் என்னுடைய இலக்கு வந்து நான் நிறைய வானொலியில பேசிக்கிட்டே இருப்பேன், காரைக்கால் மதுரை குறைக்கானல்லாம். அதுல என்னுடைய பேச்சுகள்ல இருந்து தொகுத்து ஒரு கவிதை நூல் வெளியிட்டேன்.
2: சரி,
5: அடுத்து ஒரு என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூல் வெளியிட்டேன். அதான் என்னுடைய 8 வரை 8.
2: மிக மகிழ்ச்சிங்க, மிக மகிழ்ச்சி.

0: ஸ்டான்ஸில் வந்து ஒரு 4-8 சொல்லியிருப்பார், அடுத்த ஸ்டான்ஸில் ஒரு 4-8 சொல்லியிருப்பார். அப்படியே ஒரு அருமையான ஒரு பாடல். வாழ்க்கையை வந்து நம்ம எந்த வகையில் 8-8 பிரிக்க சொல்லி 8-8 64, ஆனால் கடைசி 8 ரொம்ப வேகமாக முடிச்சிருப்பார். இதுக்கு மேலே இருந்தால் நிம்மதி இல்லைன்னு இருப்பார். சரி, அப்படி இருக்கும் பொழுது நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. ஆனால் 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு நல்லா நினைக்கிறாங்க.
1: இப்போ காலங்கள் மாறுது, இருக்கிற நாட்களை வந்து சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: ஆமா, ஓகே. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர சந்திப்பம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, ரெண்டு பேருக்கும்
0: வணக்கம். 8 முறை 8 8 ஆச்சா?
2: 8 8 வாழ்க்கையை பிடிச்சிக்க. அதுக்கு அச்சா நீ புள்ளிய வச்சுக்க, சென்டர் புள்ளிய வச்சுக்க.
0: சரி சரி,
2: யாரும் தெரிஞ்சதான்.
0: சரிங்க, சொல்லுங்கய்யா, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன இலக்கு வச்சிருந்தீங்க?
2: காசுமானியா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: 8 8 பிடிச்சிக்கங்க, ரஜினி பாட்டு போயிட்டாரு. சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிற பம்பர மாதிரி.
0: இல்ல, அது உண்மைதான், உண்மைதான். ஐயாவோட இலக்கு என்ன? நீங்க ஒரு இலக்கு வச்சிருப்பீங்கல்ல?
2: அதான் ரத்தமும் சைவரும் ஒண்ணுதான். சைவர் பாத்துக்கிட்டான்
0: அது, அவ்வளவுதானா?
2: அதாவது அப்படி இல்ல, 8 8 பிடிச்சிக்கன்னு சொல்றோம்ல, 8 தன்னால தேடி வரணும். நம்மள
0: 8
2: லட்சுமி நம்ம வீட்டை தேடி வரணும். அதுக்கு நம்ம முயற்சி ஒண்ணும் உழைக்கணும்.
0: நேரம் 11:08 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் 8 முறை 8. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டத்தில இருந்து முத்தையா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க முத்தையா ஐயா, உங்க இலக்கு என்ன?
3: நன்றி.
0: நேரம் 11:09. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, கண்ணாடி மாளிகையில் இன்றைக்கி 8 முறை 8 எது உங்களுடைய இலக்கு? அதை அடைஞ்சிட்டிங்களா, இல்லை அதை அடைஞ்ச அந்த சுவாரஸ்யமான தகவல் சொல்லலாம், இல்லை அடையிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இன்றைக்கி 8 August 8வது மாதம் 8ஆம் தேதி 2026, இன்றைக்கி ஒரு சிறந்த நாள். எல்லாமே சயின்ஸ் பிரகாரம் அந்த எண்களை கூட்டி பார்த்தோம்னா 8 வரும். அதுக்காக தான் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் 8 முறை 8 அப்படிங்கிற தலைப்பு வச்சிருக்கிறோம்.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்,
0: ஏப்ல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
4: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வரலால் பேசுறேன்.
0: எத்தனை பேர் வந்து பேசுறீங்க? ஈஸ்வரலால் 2-3 பேர் வர மாதிரி இருக்கு. சவுண்ட், அந்த ரேடியோ சவுண்டை குறைச்சிருங்க. என்ன இலக்க நோக்கி பயணிச்சீங்க, அதை அடைஞ்சிட்டீங்களா?
4: இலக்கு வந்து எனக்கு வயசு வந்து 70 வயசு.
0: அப்புறம் என்ன இலக்கு சொல்லுங்க? இன்னும் இருக்கு, இன்னும் இலக்கு இருக்கு உங்களுக்கு?
4: இலக்கு கூட முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கணும், பிறருக்கு உதவியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இலக்கு இப்ப.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அது ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசினதுல மிக்க நன்றிங்க.
4: ஓகே ஓகே,
0: நன்றி.

0: வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, 8 வரை 8. நம்ம வாழ்க்கையில் வந்து இலக்கே இல்லாத நபர்கள் இருக்கவே முடியாதுங்க. கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வயதுலேயும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். அந்த நினைவுகளை தான் பகிர அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார், எங்கன்னு பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் இருமலையில இருந்து எப்பவும் கிடையாது பேசுறேன் மேடம். சேலம் மாவட்டம் இருமலையில இருந்து எப்பவும் கிடையாது. நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சியில அருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய இலக்கு என்ன, அடைஞ்சிட்டீங்களா, அடைய போறீங்களா?
3: சார்,
2: உங்களுடைய இலக்கு

0: எங்களுடைய இலக்கியா இப்ப வந்து நாங்க தறி விசை தறி தொழில் செஞ்சிருக்கோம் சார்.
1: சரி,
0: அதெல்லாம் ஒரு நாலு பேர் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கூலிக்கு போயிருந்தா இப்ப சொன்ன மாதிரி ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு ஒரு இருக்கிறேன்.
1: சரி, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லீங்களா? அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது.
0: பாட்டு போட்டு எட்டு எட்டா எட்டு பிரிச்சுட்டோம் அதெல்லாம் அளவோட இது பண்ணிக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ரெண்டாவது எட்டை கேட்டுருவோமா? ரெண்டாவது எட்டை இப்ப கேட்டுருவோம்.

0: நேரம் 11:12:30 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கிறோம். 8:08 ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
1: வணக்கம்
0: ஐயா, தான் பேசுறீங்க, சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க.
1: அந்த இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வியோ பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுவோம்.
0: சரி.
1: இல்ல யூனிவர்சிட்டி பாக்குறதுக்கு வெயிட் பண்ணுவோம். பயமா இருக்கும். பயமாவும் இருக்கும், வியோ பார்த்தாலே பயமா இருக்கும். நம்மளாம் அந்த சீட்ல உட்கார மாட்டோம்னு யோசிச்சேன். யோசிச்ச கிளம்பலாம் உண்டு.
0: சரி.
1: கடைசியில அது யாத்தாவே இருந்துச்சு. கடைசியில 2019 எக்ஸாம் எழுதி 2019 வியோ வாங்கிடுச்சு.
0: வெரி குட், ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு கிளாப்பே கொடுத்துடலாம் கண்டிப்பாக. அன்னைக்கு ஒரு அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க, எந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த விஏஓ ஆர்ஐ அதிகாரில் பார்க்கறதுக்கு அந்த மாணவர்கள் ரொம்ப பயப்படும். இப்போ அந்த பசங்களாம் உங்களுக்கு பயப்படணுமா? அதே ஒரு நிலைமை. இப்போ நீங்கள் வந்து நாற்காலியில் அமர்ந்துட்டீங்க, மாணவர்கள் அப்படியே ஒரு கூச்சத்தோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு இல்ல, வரக்கூடிய மாணவர்கள் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? தயக்கப்படாம
1: காக்க வைக்கிறது இல்ல, மாணவர்களை காக்க வைக்கிறது இல்ல.
0: அருமை அருமை,
1: அந்த பெண்டிங் இல்லாம வச்சுக்கிட்டோம் எல்லாத்துக்குமே.
0: அருமைங்க அருமைங்க. 8:08 வந்து உங்க கருத்தை பகிர்ந்து மிக்க நன்றிங்க.
2: நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றி.
2: நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சிறிய புள்ளி தான் வந்து ஒரு பெரிய இலக்கு அடைகிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும் அப்படின்றத ஐயா அழகா சொன்னாங்க. நிகழ்ச்சி நினைக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய இலக்கு அப்படிங்கறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய இலக்கு வந்து வேலூர் மாவட்டத்துல எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு அப்படிங்கறது இருக்கு. மேல்தளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் தான் இருக்கு. அந்த மேல்தளத்திலயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படிங்கறது என்னுடைய இலக்காக இருந்தது. அந்த கடினமா அந்த கஷ்டப்பட்டு என்னுடைய காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சேர்த்து எப்படி எல்லாம் மிச்சம் பிடிக்க முடியுமா, மிச்சம் பிடிச்சு அந்த இலக்கை அடைஞ்சேன். அப்ப எனக்கு ஒரு தன்னிகரற்ற ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கறதும் மகிழ்ச்சியின் அப்படிங்கறதும் ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன சொல்றது, மணல் ஜல்லி அது முதற்கொண்டு நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் டிசைன் எல்லாம் போட்டு நம்ம சொல்லி மண்ணெடுத்துள்ள போதும் போதுன்னு ஆச்சு. ஆனா அந்த இலக்கை அடைஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படியே படுத்துட்டு அந்த ஊஞ்சல் ஆடும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், பாட எல்லாத்துக்குமே ஒரு விடை, ஒரு பதில் சொன்ன மாதிரி எனக்கு வாழ்க்கையில் அமைஞ்சது. அந்த ஒரு இலக்கு அப்படிங்கறத அடைஞ்சும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. அந்த ஒரு
0: நல்லது நல்லது சந்திரசேகர் ஐயா, தொடர்ந்து 3வது மாடி எழுப்புறதுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான்.
0: கண்டிப்பா, மிக்க மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுறதுல. நேரம் 11:16, சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகை

0: நேரம் 11:17 இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் 8 முறை 8 அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேயர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த இலக்கு, அது அடைஞ்ச இலக்கை சொல்லலாம், அடைய போகிற இலக்கையும் சொல்லலாம். 25:30 170 மற்றொரு 25:30 171.
1: அடுத்ததான் நம்ம கூட அவங்களோட நினைவுகளை பகிர ஒரு நேயர் வந்திருக்காரு. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: ஈரோட்ல இருந்து தங்கவேலங்கய்யா.
0: மகிழ்ச்சி. உங்க இலக்க
2: எனக்கு 8 ரொம்ப ராசிங்கய்யா.
0: கண்டிப்பா சொல்லுங்க. சிலருக்கு வந்து 8 வந்து ஆகாதும்பாங்க, ஆனா 8 உங்களுக்கு ராசியானது சொல்லுங்க.
2: இல்ல, எல்லாருமே 8 வேண்டாம்பாங்க. ஆடியோல கூட பாருங்க, 8 நம்பர் இப்ப குடுக்கறது இல்ல. ஆனா நான் 8 நம்பருக்கு பணம் கொடுத்தா வாங்கிருக்கேன். வண்டி நம்பர் எல்லாம் 8 நம்பர் வாங்கிருக்கேன்.
0: அந்த ஃபேன்சியா வாங்க, கரெக்ட்.
2: அதே மாதிரி மொபைல் நம்பர் 8 தான் வாங்கிருக்கேன். பேங்க் அக்கவுண்ட் 8 தான். நான் குடியிரு, நான் என்னுடைய வீட்டு ரோடு பஸ் சர்வீஸ் நம்பர் 8 நம்பர் தான். எங்க ரோட்ல போறது
0: அப்படியா?
2: ஆமா, எல்லாமே 8 வந்து ஒரு சமநிலையானது, கீழையும் போகாது மேலையும் போகாதுங்க. மேல போய் கீழே அதுக்கு எண்டே கிடையாதுங்க. அதே மாதிரி என்னுடைய லட்சியம் பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய கடமைகளை சரியா செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் 6வது 8 இருக்கிறேன். 6.5
0: சரி,
2: அதை வந்து 52 வயசு அது அப்படின்னா 6.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்னுடைய பசங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வேலையை வந்து வேலையில இருக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு வச்சுட்டு பயணிக்கிறோம். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இலக்குகள் மாறி. இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா வந்து ஓய்வுல வந்துட்டாங்க. இன்னும் பயணிக்கிற நமக்கு இன்னும் கடமைகள் இருக்குது.
0: கண்டிப்பா
2: அதை நோக்கிய பயணத்துல இருக்கிறோம்.
0: மிக்க மகிழ்ச்சி. உங்க கருத்தை பதிவு மிக்க நன்றி. நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய தலைப்பு 8 வரை 8. நம்ம வாழ்க்கையோட இலக்கு இல்லாத இலக்குகளை பத்தி தான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில வரக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். என் பேர் ஆனந்தகுமார்.
2: எங்க இருந்து பேசுறீங்க ஆனந்தகுமார் சார்?
1: நான் வந்து சின்ன வயசுல எனக்கு கடை ஈடுபாடு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8வது.
2: நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பகுதி
1: வடக்கு மூக்குவரி, மதுரை வடக்கு மாசுவரி.
2: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஒரு 10வது 8வது படிக்கிறாரு. இந்த சிறுகதைகள் இதெல்லாம்
2: எழுதுறேன்.
1: அப்படி எழுதி எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு பிசிஎல்ல வந்து இந்த சினிமாவில் சேரணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு.
2: சரி,
1: சென்னை போய் அப்புறம் படிப்படியா வளர்ந்து சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணி அப்படியே வந்து ஒரு பெரிய இயக்குனர், அதாவது வெற்றிமான் சொல்லி ஒரு
2: முட்டி மோதணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இலக்கை அடைய முடியும். ஐயோ வலிக்குதே அப்படின்னு நினைக்க கூடாது.
1: ஆமா சார், ரொம்ப போராடியா சார்.

0: ரொம்ப ஏன்னா எங்க சொந்த பந்தம் எல்லாருமே கூட
1: மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட்டட் பை பனிமுகில் கார்டன்.

0: நேரம் 11:22, கண்ணாடி மாளிகை 8:08 தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரில் சந்திக்கிறோம். வருக, வணக்கம். முத்துகிருஷ்ணன் தம்பி ஹரிணிக்கும்
1: எனக்கு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பொருத்தம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: என்ன காரணம்னா, மக பிறந்தது June 8.
0: சரி,
1: என் மகன் பிறந்தது July 26, கூட்டினா 8. நான் பிறந்தது July 26, அது கூட்டா 8. அப்ப 8க்கும் இந்த தேதிக்கும் நீங்க கொடுத்த தலைப்புக்கும் ரொம்ப பொருத்தம்ப்பா. 8 வரை 8 சொல்லி பார்க்கும் போல எனக்கு 8 8 64 ஆச்சு.
0: அருமை அருமை.
1: 8 கடந்துட்டேன். இறைவனுடைய அருளால எல்லா நலத்தையும் வளர்த்தையும் பெற்று சிறப்போடு வாழ்றேன்.
0: கண்டிப்பா.
1: இருந்தாலும் கூட என்னோட இலக்கு இப்ப என்னன்னா, என்னால முடிஞ்ச வரை என்னோட பேசுறவங்களோடு நேர்மறை எண்ணத்தோடு பேசி எல்லாரும் மனதையும் இதமாக்கி சிலரை மகிழ்வித்து மகிழ்ந்தே ஆசை. இரண்டாவது ஆசை என்னன்னு சொல்லி பார்க்கும் போல, என்னுடைய குடும்ப எல்லாருமே ஒற்றுமையோடு இறையர்களால சந்தோஷமா இருக்கணும். அதான்ப்பா என்னுடைய இலக்குப்பா. இறைவன் எனக்கு அந்த வரத்தை அளிப்பார்ப்பா.
0: நியாயமான உங்களுடைய கோரிக்கை எல்லாமே இறைவன் அளிப்பார். அதுவும் உண்மையா, உங்கள்கிட்ட பேசுறதுல எங்க ரொம்ப மகிழ்ச்சிமா. மிக்க மகிழ்ச்சி.
1: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 11:24 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். 8:00 வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? புதூர். சொல்லுங்க.
1: பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல விதமா இருக்காங்க. இருந்தாலும் ஆளுக்கு ஒரு மன வாங்கி வீடு கட்டணும். அப்புறம் பிள்ளைங்க எல்லாரும் நல்ல படிச்சு நின்று வரணும். நல்ல ஏன்னா நம்ம சின்ன இருந்து கஷ்டப்பட்டதுனால பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வரணும் அப்படின்னா எல்லா தெய்வத்தோடும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா நல்லா படிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படிதானே? ஆமா, நீங்க நினைச்ச இலக்கை வந்து அடைஞ்சிட்டீங்க. அவங்க இலக்கு அதே மாதிரி உங்களுடைய ஒரு அன்பான ஒரு இது என்ன எதிர்பார்ப்பு, அவங்க வீடுகள் கட்டணும், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே இணையரும் இலக்கை நோக்கி பயணிப்போங்கம்மா. நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: சந்தோஷமான இனிமையான நண்பகல் நேரத்தை நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் நாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நேரத்தை தெரிந்து கொள்ளும். 11:26, 8:00 உங்களுடைய இலக்கு எது, அதை அடைஞ்சிட்டிங்களா, அதை அடையிறதுக்கான என்ன முயற்சி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியில் சொல்ல வரலாம். இப்போ இணைப்பில் நேயர் காத்துட்ருக்காங்க. சந்திப்போம்.
3: வணக்கம்
4: ஐயா. ஐயா காலை வணக்கம். அம்மா

0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க
1: ஐயா. இப்ப 11:26 நீங்க,
0: ஆமா,
1: அதுல ஒரு 8 வந்துருச்சு.
0: சரி, யாருன்னு அறிமுகப்படுத்திக்கீங்களா?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசு இளங்கோ.
0: இளங்கோ, சொல்லுங்க.
1: ஏன்னா எனக்கு வந்து 8 எப்படி தெரியுங்களா, நான் முத முதல் வாங்கின வண்டி வந்து கலரோ 8, ஆனா அது எண்ணோ 8 கூட்டுத்தொகை.
0: வெரி குட், சூப்பர்.
1: அது என்ன சொன்னா, 8 நம்பர் வாங்காதீங்க, விக்கிறது சிரமம், விக்கிறது சிரமம். நாங்க நான் சொன்னேன், நம்ம வண்டி
0: வாங்குறதுக்கு
1: ஓட்டுறதுக்கு தானே வாங்குறோம், அதுக்கு விக்கிறதுக்கு நம்ம நினைப்போம் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் அப்பப்ப செலவு வச்சிச்சு, இருந்தாலும் கடைசி வரைக்கும்
0: ஓட்டுனேன்.
1: அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விக்கும் போது என்ன, 8 வந்து இப்ப பரவாயில்லைங்க, அப்பெல்லாம் வந்து 8 அந்த ஒரு ராசியில நம்பர் வேணாம் வேணாம்பாங்க. எனக்கு இன்னொரு காரணம் சொன்னேன், எனக்கு என்னுடைய திருமண தேதி 8/11/1980.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, உங்கள்கிட்ட பேசுறது மிக்க மகிழ்ச்சி.

இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, பதினோரு மணி 27 நிமிடம் 50 நிமிடம் நிறைய அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. 8 நம்ம இடையில வந்து இன்னொரு நேர் உள்ள வந்தனால லைன் வந்து கொஞ்சம் இடர்பாடு ஆகிருச்சு. இருந்தாலும் ஒரு சிறு பாடல் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறோம்ல, அதாவது ஒரு கட்சாங்க.

0: ஹரிணி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்துட்டோம்.
1: ஆமா, ஒரு வெறும் ஒரு எட்டுன்றது ஒரு எண்ணாதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் அந்த எண்குள்ள இருக்கு அப்படின்றது நேயர்கள் பகிர்ந்துகிட்டது கேட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
0: அதான் பாருங்களேன், எட்டு முறை எட்டு, அதாவது வந்து நம்ம முயற்சி பண்ணணும். நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களோட நிலைகளை சொன்னாங்க. ஒருத்தர் ராமநாதபுரத்துலேருந்து பேசினாங்க பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்னைக்கு அதே இதில் வந்து ஒரு விஓ அதிகாரியாக வந்து உட்காந்துருக்குறேன். அது ஒரு காட்பாடி சந்திரசேகர் அவங்க கூட சொன்னாங்க, முதல் தளத்துக்கு நான் எழுப்பணும், அதுக்காக ஒரு கணக்கு கொண்டு வந்து பண்ணினாங்க. இப்படி நிறைய பேர் நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களோட இலக்கு, அவங்களோட விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கு இல்லை, அவங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நிகழ்ச்சி வந்து நமக்கு ரொம்ப குறைவான நேரன்றனால இதில் எதுவுமே இது பண்ணமுல. இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவோமா? சரி, நேரலை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம். விடைபெறுவோர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன்
1: மற்றும் ஹரிணி.
0: இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இசைக்க இருக்கும் பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: திரையிசையின் அடுத்த பாடலாக கேட்கலாம் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: அண்ணே.
1: என்னடா தங்க?
0: திரையிசையின் நிறைவு பாடலாக கேட்கலாம் மேயாத மான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைத்ரோம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே. தொலைபேசி வழி நேர நிகழ்ச்சி, மகளிர் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 மற்றொரு எண் 25, 30, 171. இந்த இரண்டு எண்களில் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 25, 30, 170. இதில் வந்து அறிமுக தோழிகளும் அதே மாதிரி 25, 30, 171 ஏற்கனவே பேசிய தோழிகள் அனைவரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசலாம், உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு மகிழலாம். முதல் தோழி நினைப்பில் வரக்கூடிய முதல் தோழி யாருன்னு சந்திச்சிருவோம். வருக, வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கங்களுடன் பண்பலை நேசிகள் நிகழ்ச்சி என்னோட மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்தன்.
0: வணக்கம் தனலட்சுமி சந்தன் சார். மேடம் சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: படம் மகாபிரபு, பாடலின் சொல்லவா சொல்லவா காதல் கதை. இணைப்புக்கள் நன்றி.
0: மிக்க நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியன் சுனந்த அவர்கள் குரலில் பாடல் ஒலிக்கிறது மகாபிரபு படத்திலிருந்து.

0: நேரம் 12:08 சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். சொல்லுங்க ரம்யா, இன்னைக்கு நிகழ்ச்சியில இது சொல்ல விரும்புறீங்களா? பாட்டு முதல் என்ன சொல்லிருங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாட்டை கேட்டுருமா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: இதே மண்ணுக்குள் செல்வதால் மரம் வளர்கின்றன, அது போல கல்வியை கற்க கற்க அறிவு வளர்கின்றன.
0: அருமை அருமை, நல்லா இருக்கு. நீங்க எழுதுனதா? யார் எழுதுனது? மகிழ்ச்சி. நீங்க கேட்ட பாடல் கண்ணு கண்ணு படத்திலிருந்து விளிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸ்நேகித நிகழ்ச்சியில் தோழிகள் உங்கள் பெண்கள் தங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக தோழிகளும், 25, 30, 171 ஏற்கனவே பேசிய தோழிகளும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய சகோதரி யாருன்னு சந்திச்சிடும். வருக, வணக்கம்.
1: சகோதர சகோதரி இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் யார்?
1: தேனில சொன்னா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பண்ணணும் பாட்டு கேட்கலாம்.
1: எனக்கு முத்து படத்துல வந்து கொக்கு செய்வ கொக்கு கெண்ட மீன கண்டு வேறதோ நடத்தான்
0: அருமையா பாடுறீங்க. இதோ பாடல் முடிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:20.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் தோழிகளோட விருப்ப பாடல்கள் தான் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும். யார் பேசுறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து சாலையோரம் தோலை ஒன்று.
0: சூப்பர், கேட்டுருவோமா?
1: சரிங்க.
0: ஏதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:28 சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த சிநேகிதியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க முருகேஸ்வரி மேடம், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? ஒரு நீண்ட கனவு வந்தது. கேஜிஎஸ் தாஸ் பிரீ சுஷில். அருமை அருமை, நல்லா பாடுறீங்க. ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3

0: பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 12:34.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
1: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம் அருப்பட்டையிலிருந்து மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணல பாட்டு கேட்கலாம்?
3: எனக்கு பாட்டு ஒன்றை
1: போதும். ஓகே, அந்த பாட்டை கொடுத்துடலாம். பாடலை கேட்போமா?
3: நன்றி.
1: ஹரிஷ் ராகவேந்தர் சித்ராவின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறேன்.

0: நேரம் 12:40 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹரிலட்சுமி. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? படம் பேர் தவ புதல்வன்.
1: ஆமா சார்,
0: சூப்பர் சூப்பர். பாடல் கேட்போமா?
1: கேட்கலாம் சார்.
0: இதோ ஒலிக்கிறது.

0: நேரம் 12:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த தோழியை இப்பொழுது நாம் சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பூரணி மேடம், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என்ன பாட்டு?
0: அருமை அருமை ஹரிஹரன் சித்ராவின் குரலில் அந்த பாடல் முடிக்கிறது. கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 12:49:30. சிநேகிதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நிறைவான அழைப்பாளர், இந்த நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளரை சந்திக்கவிருக்கிறோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஸ்நேகி நிகழ்ச்சி நிறைவான அழைப்பாளர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருநகர் மெகராஜ் பேகம் சார்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு கேட்கலாம்?
3: கற்பகத்துல இருந்து சார், அத்தை மடி மெத்தை அடிக்கிறோம்.
0: கேட்டுருவோமா?
3: கேட்கலாம்.
0: இதை ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

बवाल से चल पड़े दहाड़ के भारतीय सेना, भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னதான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் வந்து தொலைபேசி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே எளிமையாக மாறினாலும், ஒரு 10, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்டலாம் கேட்டு பார்த்தோன்னா, அந்த வீட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெருவுக்கே ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தாங்க இருக்கும். அப்படி இருக்க லேண்ட்லைன் ஃபோனில் தான் ஒட்டுமொத்த நபர்களுமே வந்து பிற நபர்கள் கூட வந்து பேசி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பீரியட் தான் வந்து ஒரு வசந்த காலமாகவே ஃபீல் ஆயிருக்குங்க. அண்ட் அந்த காலத்தோட நினைவுகளை காலத்தாலும் அழிக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். அப்படி இருக்க நினைவுகள் வந்து முக்கியமாக பாடலுக்கும் இசைக்கும் ரொம்பவே பொருந்தும். அப்படி காலத்தால் அழிக்க முடியாத கானங்களை கேட்கலாம் வசன கானங்கள் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த காணங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வி குமார் இசையில் பி வி எஸ் ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா ஆகியோர் குரல்களில் 1968 வெளிவந்த எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் 1962 வெளிவந்த சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம், வெள்ளி, வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை சௌபாக்கியா டைமண்ட்ஸ்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜி ராமநாதன் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா ஆகியோர் குரல்களில் 1959 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 1:16 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காலத்தால் அழிக்க முடியாத கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இசைக்க இருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் 1961 வெளிவந்த பாசமலர் திரைப்படத்திலிருந்து.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
2: அது என் கடமை, நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீடு ஊழி வாழணும் தாய்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழிக்க முடியாத கானங்களை வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். அடுத்ததாக காற்றளிகளில் இசைக்க இருக்கும் பாடல் ஜி ராமநாதன் இசையில் பி லீலா மற்றும் ஏ பி கோமலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். அடுத்ததாக இசைக்கு இருக்கும் பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். காலத்தை மிஞ்சிய காவிய கானங்களை தாங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக கேட்கலாம் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.
1: வரவு எட்டானா செலவு பத்தானா அதிகம் ரெண்டானா கடைசியில் துண்டானா

0: நேரம் 1:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டிஎம் சவுந்தரராஜன், கே வீரமணி மற்றும் பி சுஷீலா ஆகியோர் குரல்களில் வாலி வரிகளில் 1965 வெளிவந்த எங்க வீட்டுப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நான் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த காலங்கள். காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்களை தாங்க வரிசையா கேட்டுட்டு இருக்கோம். வந்த வகையில இசைக்க இருக்கும் அடுத்த பாடல் வேதா இசையில் பி சுஷிலா குரலில் 1969 வெளிவந்த அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 1966 வெளிவந்த அன்பேவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நடையிலே புயலை பார் செயலிலே புரியும் பார் முடிவிலே மிரட்டினால் முடியும்மா மிரட்டி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பாடலோடு நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள். நிறைவு பாடலாக கேட்கலாம் மாயாபஜார் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: கல்யாணம்

பில்லாதி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் பேச காத்திருப்பது நான் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தமிழின் குரலாகவும் தமிழின் எதிகை மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம் கவிதை அரங்கம். கவிதாரங்கம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு தொலைந்து போன நினைவுகள் என்ற தலைப்புல கவிதையும் பாட்டுமா கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில முதல் கவிதை கேட்கலாமா? காகித கப்பல் செய்து கவலைகள் ஏதும் இல்லாமல் மிதக்க விட்டோம். காகித கப்பல் செய்து கவலைகள் ஏதும் இல்லாமல் மிதக்க விட்டோம். இன்று கப்பலில் பயணித்து கரை சேர முடியாமல் தவிக்கிறோம். இன்று கப்பலில் பயணித்து கரை சேர முடியாமல் தவிக்கிறோம்.

0: வணிகம் இனிசு தமிழ நேயர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தமிழின் இனிமையாக கவிதையரங்கம் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கிறோம். இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு தொலைந்து போன நினைவுகள். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கவிதை கேட்கலாமா? ஸ்லேட்டில் கிறுக்கிய எழுத்துக்களை, ஸ்லேட்டில் கிறுக்கிய எழுத்துக்களை, தண்ணி கடலுக்கு போ என்று அழித்தோம், தண்ணி கடலுக்கு போ என்று அழித்தோம். காலம் எழுதிய கவலைகளை எதை வைத்து அழிக்கலாம் என்ற யோசனையில் தவிக்கிறோம். காலம் எழுதிய கவிதைகளை எதை வைத்து அழிக்கலாம் என்ற யோசனையில் தவிக்கிறோம்.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை பனிமுகில் கார்டன்.

இசையும் கீதமாக நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதை அரங்கம். சுருளில் சிக்கிய கேசட்டுக்களை பென்சிலால் சுற்றிய அழகிய மாலைகள். சுருளில் சிக்கிய கேசட்டுக்களை பென்சிலால் சுற்றிய அழகிய மாலைகள். இன்று விரல் நுனியில் 1000 பாடல்கள் இருந்தாலும் கேட்க மனமில்லை. இன்று விரல் நுனியில் 1000 பாடல்கள் இருந்தாலும் அதை கேட்க மனமில்லை.

இசையின் மௌனமாக நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தமிழின் குரலாக கவிதையரங்கம் கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த கவிதை கேட்கலாமா? ரயில் வண்டியின் தடக் சத்தமும் ஜன்னலோர பயணத்துக்காக அடித்த சண்டையும் இன்னும் ஏராளமான நினைவுகளை விட்டு செல்கிறோம். ரயில் வண்டியின் தடக் சத்தமும் ஜன்னலோர பயணத்துக்காக அடித்த சண்டையும் இன்னும் ஏராளமான நினைவுகளை விட்டு செல்கிறோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளின் நிகழ்ச்சியாக விளம்பர காத்துட்டே இருக்கு. குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், ரைம் சொல்லலாம், இப்படி உங்களோட தனித்திறமைகளை சொல்ல அழைக்கலாம். 25, 30, 170 அறிமுக குழந்தைகளும், 25, 30, 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 04, 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதரங்கம். இன்னைக்கு கவிதரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு தொலைந்து போன நினைவுகள். இரவில் பாட்டி சொன்ன கதை கேட்டு மறந்து உறங்கிய விழிகள். இரவில் பாட்டி சொன்ன கதையை கேட்டு மறந்து உறங்கிய விழிகள். இன்று இயந்திர வாழ்க்கையில் எதையோ மறந்து தேடும் விழிகள். இன்று இயந்திர வாழ்க்கையில் எதையோ மறந்து தேடும் விழிகள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் எழுத்துக்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். கண்ணாமூச்சி ரேரே என சொல்லி விளையாண்டும், கண்ணாமூச்சி ரேரே என்று சொல்லி விளையாண்டும், இன்று தொலைந்து போன நம்மை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறோம், இன்று தொலைந்து போன நம்மை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறோம்.

இனிமையான பாடலாக நேர்கள் கேட்டு இணைந்திருப்பதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அலைவரிசையில் கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு தொலைந்து போன நினைவுகள். கால் காசு கமர் கட்டும் கண்ணாடி குடுவை தேன்முட்டாயும், கால் காசு கமர் கட்டும் கண்ணாடி குடுவை தேன்முட்டாயும், இன்று 1000 ரூபாய் உணவில் இல்லாத சுவை, இன்று 1000 ரூபாய் உணவில் இல்லாத சுவை.

இசைகளின் தொகுப்பாக நேயர்கள் காற்றில் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில். எதுகையும் மோனையுமாக கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். விடியற்காலை எழுந்து புத்தாடை வாசம் நுகர்ந்த விழாக்கள், விடியற்காலை எழுந்து புத்தாடை வாசம் நுகர்ந்த விழாக்கள் என்று வாழ்த்து செய்து குறுஞ்செய்திக்குள் சுருங்கிவிட்டது.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

நிறைவு பெற்றது கவிதை அரங்கம். தொடர்வது செய்தி சுருக்கம். தொடர்வது வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பஜார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொன்னா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பபட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை தொடரக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்றும் நாளையும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலே இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் குமரி கடற்பரப்புக்கு மீனவர்கள்

0: செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா போனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னதான் பல ஜோனஸ் ஆஃப் சாங்ஸ் இருந்தாலும் இந்த மெலோடி பாடல்கள் தர ஃபீலே தனியான ஃபீல் தாங்க. அந்த மெல்லிசை மெட்டுக்களும் இதமான ராகங்களையும் கேட்கும் போதில் நம்ம மனசுக்கு அது அப்படி ஒரு சுகமான உணர்வு கொடுக்கும்னே சொல்லலாம். அப்படி இருக்க இதமான பாடல்களை கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்து பாடலாக கேட்கலாம் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து பாடல்.

3:13 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல மெலோடி ஹிட்ஸா மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

அஸ்வினி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் பசங்க திரைப்படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரை வரிகளில் நரேஷ் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

சுகமே. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இதமான ராகங்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 3 திரைப்படத்திலிருந்து.

பெருக்குங்கள் தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கம்.

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 3:36. ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜா இசையில் நான் மகானல்ல திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தலைவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நாம் கேட்டு இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பீமா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று

மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ ஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரமாலை 4:04. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கலகலப்பா, சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா, புன்னகையா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போகிறோம். சரி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் ஆட்டக்கலம் வந்து வளம் வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் வளம் வருதுன்னு பொறுமையாக கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி என் கூட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருப்பது நான் நந்தினி
3: மற்றும் பிரபு.
2: பிரபு வணக்கம். பிரபு எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நலமாக இருக்கேன்.
2: நலமா இருக்கீங்க? சரி, உங்க கூட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருப்பதில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். சரி, ஒரு முறை எண்களை சொல்லிடுறீங்களா?
3: நிச்சயமா சொல்லிடுவோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், அறிமுக நேயர்கள் 25, 30, 170, மற்ற அனைத்து நேயர்கள் 25, 30, 171 0452 என்ற மதுரையின் முன்னணிப்பு தொட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
2: சரி, இப்போ நம்ம வந்து எண்களை சொல்லிட்டோம். சரி, என்ன கேம் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு?
3: இன்னைக்கா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக நம்ம விளையாடுறோம். நம்ம பண்பலையோட நிகழ்ச்சி எப்பயுமே செம டண்டா இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம என்ன நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா, ஆகாஷ்வாணியின் பாட்டுக்கு பாட்டு.
2: அப்படியா, பாட்டுக்கு பாட்டு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பாட்டுக்கு பாட்டு எப்படி விளையாடணும்?
3: பாட்டுக்கு பாட்டு விளையாட்டினுடைய விதிமுறை என்னன்னா, நம்ம ஒரு முதல் ஒரு எழுத்து கொடுப்போம்.
2: சரி,
3: அந்த எழுத்துலேருந்து நம்ம வரக்கூடிய நேர்கள் அப்படியே ஒரு பாட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்க எந்த வரியில நிப்பாட்டுறாங்களோ அதனுடைய முதல் எழுத்து தான் அடுத்த நேருக்கான முதல் வரியா இருக்கும்.
2: ஆஹா, சூப்பரா இருக்கே. அப்போ கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி, அப்ப நம்ம நேயர்கள் வந்து கண்டிப்பா பாடி காட்டணும் அப்படித்தானே சொல்ல வரீங்க?
3: கண்டிப்பா, அவங்கள பாடகராக தான் நம்முடைய நிகழ்ச்சியுடைய நோக்கமே.
2: சரி, அப்படி நேயர்கள் வந்து கண்டிப்பா பாடி காட்டணும், பாத்துக்கோங்க. விதிமுறை இதுதான், நீங்க

0: வந்து பாட்டை வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையா, கண்டிப்பாக எங்களுக்கு பாடி காட்டி நீங்களும் சிரிக்கணும், எல்லாருமே சிரிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு ஆடகலை நிகழ்ச்சி சூப்பராக வளமுறை காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் நேரா வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் கமுதியிலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
2: வருக, வணக்கம் அஜித் பாண்டி. நிகழ்ச்சியில உங்களுக்கான முதல் எழுத்தை கொடுத்துருவோமா? முதல் எழுத்து தா.
0: தாவரிசையில நீங்க எந்த நாள் பாட்டு பாடலாம், தா தா தி தி து து, எந்த நாள் பாட்டு பாடலாம், சூப்பரா பாட்டு பண்ணோம்.
1: என்ன எழுத்து சொன்னீங்க?
0: தா.
1: அம்மா அம்மா
2: இல்ல
0: தா, தா ஆ இல்ல, தா
1: தாத்தா தாத்தா கொஞ்சம் போடு, பேரா பேரா கொஞ்சம் போடு.
2: சூப்பரா பண்ணடா. அதாவது நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி வந்து சுட்டி குழந்தைய வந்து சூப்பரா பாடிட்ட, சிறப்பு சிறப்பு.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்த நேர சந்திச்சலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: எங்க இருந்து பேசுறீங்க, பெயர்?
3: சிவகாமி மாவட்டம் கத்திக்கோட்டை இருந்து அழகர்.
0: அழகர் சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கான எழுத்து கேட்கலாமா?
3: கொடுத்துடலாமா.
0: குடு டாவரிசை. டாவரிசை. டா டா டா டா டா டி டி டு டு அந்த வரிசை.
3: தங்கமே
0: தமிழ் டா டா
3: டா
0: டா டம்மி சொல்லுவோம்ல, டா சொல்லுவோம்ல அது. சரி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
2: அடுத்த நேரம் சந்திப்போம். வருக, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை பாதரங்கோட்ல இருந்து சுத்த பாட்டி பேசுறேன்.
2: ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான எழுத்தை கொடுத்துருவோமா?
0: உங்களுக்கான எழுத்து டா. டா
4: டாடி டாடி
0: ஓ மை டாடி,
2: மாலை
0: வணக்கம். சொல்வது யார், எங்க பேரோட வருது?
5: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலம். உங்களுக்கான
2: கொடுங்க
5: சார்.
2: மா.
5: மாவா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா?
0: பார்க்கலையே.
5: மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா?
2: பூத்தாச்சு, சூப்பருங்க.
5: மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா?
2: அருமை அருமை, சிறப்பா பண்ணீங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி.
0: சரி, ஆளை முடிச்சிருக்காங்க. அடுத்து வர நேருக்கான எழுத்து வந்து நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக, வணக்கம்.
6: எழுத்து
0: வந்து
6: அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ அன்று சொன்ன வேதம் என்றோ அதன் பேர் பாசம் என்றோ.
2: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில இருந்தப்ப நன்றி
0: நன்றி. இப்ப நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு நாலு நேரம் சந்திச்சிட்டோம். அப்ப ஒரு பாட்டு கேட்டலாமா? அதிரடியா
2: கண்டிப்பா கேட்டுருவோம்.
7: ரெடியா மாமே.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை, மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை பனிமுகில் கார்டன்.

0: நேரம் மாலை 4:13. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமசரம் பண்பலை 100.9 விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணியின் பாட்டுக்கு பாட்டு.
1: சரி, ரொம்ப அழகாக நிகழ்ச்சி வந்து சூப்பராக போயிட்டே இருக்குது. இந்த டைமில் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன எழுத்தில் வந்து நம்ம கடைசியில் வந்து நேயர்கள் வந்து பாடி முடித்தாங்க அப்படின்னா ரா. அப்போ அடுத்து வர நேர் வந்து ரான்ற வரிசையில் தொடங்குகிற பாட்டை தான் பாடணும். சரி, நேராக சந்திச்சலாம் வருக. வணக்கம்.
2: காத்தாடி போடாடுது
1: பொழுதாகி போச்சு,
2: விளக்கு ஏத்தியாச்சு, பொன்மானே உன்னே தேடுது.
0: காத்தாடி
2: உன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது.
1: உங்க பாட்டை கேட்டு நானே மெய் மறந்து இங்க தூங்கிட்டேனே.
0: மாலை நேரத்துல ஒரு சூப்பரா ஒரு பாட்டு பாடிட்டாரு
1: பாத்தீங்களா? ஆமா ஆமா. சரி, ரொம்ப அழகா பாடிங்க.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேர் வருக. வணக்கம்.
1: உங்களுக்கான வரிசை கேட்கலாமா? யார் எங்க இருந்து பேசுறது? பரமக்குடி. சரி, கொஞ்சம் ரேடியோ விட்டு விலகி வரீங்களா? சரி, உங்க பாட்டு மலையில நீங்களே நனையலான்னு தயாரா இருக்கீங்க
3: அப்படிதானே?
1: சரி சரி சரி, நிகழ்ச்சி கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
1: உங்களுக்கான வரிசை தா.
3: தா
1: தாதா.
3: தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் கண்டே

சுடவில்லை, மாமன அள்ளினா தாவணி போட்டுக்க மாலையும் சுடவில்லை, கம்பங்கூலில் போட்டது கஞ்சியெல்லாம் சேர்ந்த போல

0: சிறப்பு சிறப்பு.
1: சரி, ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க வந்து பாட்டு போட்டியில கூட கலந்துக்கலாம், அவ்வளோ சூப்பரா அழகா நயமா பாடினீங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, நஞ்சி இணைப்பில் வந்ததுக்கு உங்களுக்கான வரிசை, அடுத்த வரிசை வந்து என்னென்ன ஆர்வத்துல நானும் ரெடியா இருக்கேன் அந்த பாட்டை பாடுறாங்களான்ட்டு. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். எங்க இருந்து
2: பேசுறீங்க?
0: சிறப்புங்க. இன்னைக்கான உங்களுக்கான எழுத்தை நம்ம சொல்லிடுவோமா?
1: ஐயா, உங்க ஒரு முறை உங்களோட பேரை சொல்றீங்களா?
2: சபரி.
1: சபரி, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ரொம்ப சூப்பர்.
0: இன்னைக்கு உங்களுக்கான எழுத்தை நம்ம சொல்லிடுவோமா? டா டா டா
2: டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டாக் டாக் டாக்.
0: கொஞ்சம் வானொலியில இருந்து கொஞ்சம் விலகி வந்து பேசுறீங்கன்னா சிறப்பா இருக்கும்
2: நினைக்கிறேன்.
0: பாட்டு அருமையா
2: இருக்கு. இப்ப பாடுங்க, கேட்போம்.
1: அதுக்கப்புறம் தெரியல, நீங்களும் டாலே முடிச்சிருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. அது டார்லிங், சரிங்களா? அடுத்த முறை பாடும்போது டார்லிங் அப்படின்னு சொல்லி பாடுங்க. சரி, சொல்லுங்க.
0: நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, நீங்க எதிர்பார்த்த பாட்டு ஒண்ணு டா வரிசையில் இருக்குன்னு சொன்னீங்க. அது நேர்கள் பாடுறாருன்னு பாப்போம்.
1: பாப்பா, கண்டிப்பா.
0: அடுத்து வரக்கூடிய நேர் யாரு? வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
1: வணக்கம். வணக்கம் மேடம். நீங்க பேசுறது ரொம்ப தூரத்துல கேக்குது கொஞ்சம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சக்தி பேசுறீங்க, கரெக்டா? சரி, நிகழ்ச்சி கேட்டீங்களா? உங்களுக்கான வரிசை டா டா டா. போன நேருக்கு என்ன எழுத்தோ அதே தான், டா. என்னங்க உள்ள போது, பாட்டு பாடுங்க. என்ன முதல் வரியை மட்டும் தண்டனக்கான ஒரு வரியை நீங்க பாடினீங்கன்னா நாளா அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா ஒரு வரியினால பாடணும்.
0: பாடுங்க பாடுங்க, கேப்போம். ஐயா, வருது வருது, ஆனா வார்த்தையா பாட்டை படிக்க வரல,
1: கோர்வையா வரல. சரி, நன்றி.
0: நிகழ்ச்சியில நன்றி.
1: சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

0: ஆகாசமா அது ரெடியா சூப்பரா நேயர்களோட பாட்டு மலையில நனைஞ்சிட்டே நம்ம ஆட்டக்கலாம் கேட்டுட்டே இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இன்னைக்கு ஆகாஷ்வாணியின் ஆட்டக்கலம், அதாவது வந்து பாட்டுக்கு பாட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பரா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
0: அதாவது உங்களை வானொலி விட்டு விலகி வரீங்களா?
1: உங்களுக்கான எழுத்தை சொல்லிடுவோமா?
2: புரியல.
1: நான் நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாங்கள் நீங்கள் சொல்லல, அந்த மாதிரி
2: ரொம்ப
0: அழகா பாடுனீங்க, சிரிப்பாவும் இருந்துச்சு. நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேர சந்திச்சலாம்.
1: வணக்கம்.
0: மாலை வணக்கம். யாருங்க?
3: மனதில் உறுதி வேண்டும், தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளிபடைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும்,
0: மனதில் உறுதி வேண்டும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்கவே. ரொம்ப சூப்பரா அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர சந்திச்சலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். ஆனந்தகுமார் பேசுறேன்.
1: எங்க இருந்தீங்க?
4: ஆனந்தகுமார்.
1: ஆனந்தகுமார் ஐயா, உங்களுக்கான தலைப்பு, உங்களுக்கான எழுத்தை சொல்லிடுவோமா?
4: சொல்லுங்க சார்.
1: மா, மறுபடியும் உங்களுக்கான எழுத்து மா வந்திருக்கு.
4: மன்னிச்சிட்டா
1: போச்சு.
4: மன்னிக்க மாட்டாயா, உன் மனம் இறங்கி, நீ ஒரு பேதை நான் ஒரு மேதை, நீ தரும் போதனை நான் படும் வேதனை போதும் போதும்.
1: சிறப்பா சிறப்பா பண்ணீங்க, நன்றி.
0: ரொம்ப அழகா பண்ணீங்க.
1: அடுத்த நேரம் வருக வணக்கம்.
0: சரி, அடுத்த நேருக்கு வந்து புதுசா ஒரு எழுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அதாவது வர நேர் வந்து கா வரிசையில தொடங்குற பாடல் பாடணும். கா.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: யாருக்கு மேரத்துக்கு வணக்கம்.

0: ராஜாத்தூர்ல இருந்து பஞ்சவனம் பேசுறேன் சார். மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: மாலை வணக்கம். எங்க நிலையத்தில் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார்.
1: அம்மா, இன்னைக்கு உங்களுடைய பாடுவதற்கான முதல் எழுத்து கா.
2: என்ன சொன்னதோட நிக்குது, பாடல
1: தொடர்ந்து பாடுங்க.
2: இணைப்பில் வந்ததற்கு வருக வணக்கம். நீங்க பேசுற கொஞ்சம் கம்மியா கேக்குது சத்தம், கொஞ்சம் லவுடா பேசுறீங்களா?
3: ஹலோ வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறது?
3: என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்க இருந்து பேசுறேன். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா
2: இருக்கீங்க? அனைவரும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம பண்பலை கேட்டுட்டே இருக்கோம் நாங்க,
2: தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிகளை, சரிங்களா?
3: சரி, நீங்க இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ரொம்பவே நன்றி. அதாவது உங்களுக்கான வரிசை கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
2: கா வரிசை, கால தொடங்குற வரிசையில பாட்டு பாடணும்.
1: இணைப்பில் இணைந்து சிறப்பா பாடுங்க. ஆனா நீங்க வந்து ரெண்டு பாட்டா பாடிருக்கீங்க, கரெக்டா?
2: மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேரம் மாலை 4:30. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணியின் பாட்டுக்கு பாட்டு. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நேயர்கள் வந்து பாட்டு மலையில் அப்படின்னு நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த நேயருக்கு நீங்கள் ஒரு எழுத்தை ரெடியாக வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், கண்டிப்பாக நான் ரெடியாக வச்சிருக்கேன். சா என்று எழுத்துல தொடங்குற பாட்டு தான் பாடணும். சரி, நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திச்சலாமா? அவருக்கு வணக்கம். யாருங்க?
2: பவித்ரா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: செல்லூர்.
1: சரி, வானொலி விட்டு விலகி வரீங்களா?
2: சாலையா.
1: நீங்க எங்கட்ட பேசுறீங்களா?
2: ஆமா.
1: என்னங்க ஒரு வரியில பதில் சொல்லிட்டு இருக்கீங்க?
2: புரியல, எந்த இடத்துல?
1: இல்ல, சாவரிசை. சரிங்களா, நீங்க வானொலி விட்டு வாங்க.
2: சரி,
1: சாவரிசை. சக்கரம் சாவரிசை.
0: உங்களுக்கான எழுத்து பாடல் பாடுவது. உங்களுக்கான எழுத்து சா. பாடுங்க பாப்போம்.
2: சங்கீதமேரும் என் சிந்து மேரும்.
0: அடுத்து ஆகாயம் பூக்கள் தூவும்.
2: வரமாட்டேங்க. பாடும்போது வருதுங்க சார், நாங்க பாடும்போது
1: வரமாட்டேங்க. தொண்டக்குழி வரை இருக்கு, அதுக்கப்புறம் வரலன்றீங்க அப்படியா? சரி, ரொம்ப நன்றி, அழகா பாடுனீங்க. நன்றி நன்றி, இணைப்பில் வந்திருக்கு. அடுத்த நேயர் சந்திச்சலாம். வருக, வணக்கம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். சரி, அதாவது நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெறணும் அப்படின்னா 25-30-170 அறிமுக நேரிலும், 25-30-171 மற்ற அனைத்து நேரிலும், 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். சரி, இன்னைக்கு 8:05 வந்து என்ன நிகழ்ச்சி வளம் வரப்போகுது அப்படின்னா, பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் நிகழ்ச்சியாக வளம் வர காத்துட்டே இருக்கு. குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், ரைம் சொல்லலாம், இப்படி வந்து தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும், 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். சரி, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: ராமேஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஷ்மணி எஃப்எம் 100.9 அலைவரிசையில் அதிரடியாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஆட்டக்களம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் தலைப்பு வந்து ஆகாஷ்வாணியின் பாட்டுக்கு பாட்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் சூப்பராக வளர்ந்துட்டே இருக்குல்ல. இன்னைக்கு ஆட்டக்களத்தில் வந்து ஆகாஷ்வாணியின் பாட்டுக்கு பாட்டு அப்படி விளாண்டுட்டுருக்கோம். அதாவது ஒரு நேருக்கு வந்து ஒரு முதல் எழுத்து கொடுத்துருவோம், அந்த எழுத்தில் தொடங்குற பாடல் தான் பாடணும். அப்படி கடைசியாக நேர் வந்து விட்டு சென்ற எழுத்து வந்து மா. வருக வணக்கம்
1: நந்தினி மேடம், பிரபு சாருக்கு வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: ஆஹா, சூப்பரா வரீங்களே, வணக்கம். சரி, நிகழ்ச்சி கேட்டீங்களா?
1: கேட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கான வரிசையில மா வரிசையில தொடங்குற பாடல் பாடலாம்.
1: மன்னிக்க வேண்டுகிறேன், உங்கள் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன்.
0: ஓகே, ரொம்ப அழகா பாடுங்க, நிகழ்ச்சியில நினைந்ததுக்கு நன்றி.
2: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: இருவருக்கும் மலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். அடுத்த நேயர்
3: இப்ப ராமநாதபுரம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில உங்களுக்கு பாடுவதற்கான முதல் எழுத்து நா. ஆமா, நான் நீ மாதிரி ஆரம்பிக்கிறதுல அந்த வார்த்தை.
0: நன்றி
3: சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு தளம் உள்ள வரைக்கும் கிடக்க நான் தான் விரும்புகிறேன்,
0: அடுத்த நேர சந்திச்சலாமா? வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: வருக வணக்கம்.
4: கோவிலுக்கு அழகு தெப்ப குளம், மதுரை பண்பம் இருப்பது சின்ன சொத்து குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலைக்கு கொண்டிருப்பது ஆட்டக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். செல்வது நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல அனைவரும் நலம். சரி, நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. உங்களுக்கான வரிசை வந்து யா வரிசை.
4: யாவா யாரடி
0: மோகினி, சூப்பரா
4: பண்ணீங்க. ஆசை உள்ள ராணி அந்தரங்க மேனி, அடிவா பாடவாணி யாரடி நீ மோகினி.
0: நீ வரிசையில முடிச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாரு?

0: மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஐயா நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கான எழுத்து வந்து
0: நல்வாழ்வு தந்தாயே நீ.
2: பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க.
0: நானாக நான் இல்லை தாய், நல்வாழ்வு தந்தாயே நீயே.
1: சரி, ரொம்ப நன்றி, அழகா பாடுங்க. யாவரிசையில முடிச்சிருக்காங்க, அடுத்து நேர் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம், வருக வணக்கம்.
3: வணக்கம் சார், சகுந்தலா ஜெயேந்திரம்.
2: ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான எழுத்து யா.
3: யாவா? யாருக்காக?
2: இது யாருக்காக? பாடுங்க பாடுங்க, நானும் உங்க கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒண்ணு பாடுங்க.
3: யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை? யாருக்காக இது? யாருக்காக?
1: சூப்பரா பாடுங்க, சோகப்பாட்டா இருந்தாலும் ரொம்ப அழகா பாடுங்க. சரி, நிகழ்ச்சியில இணைந்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
8: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை, மதுரை. தங்கம், வெள்ளி, வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.

0: நேரம் மாலை 4:49. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணியின் ஆட்டக்களத்தில் பாட்டுக்கு பாட்டு,
1: அதாவது இன்னைக்கு பாட்டுக்கு பாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்ததாக எந்த வரிசையில் பாடணும் அப்படின்னா, கா வரிசையில் தொடங்குற எழுத்துக்களில் தான் பாட தொடங்கணும். சரி, நிகழ்ச்சியில் ஒரு நேர் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
2: பண்பலை, மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வர பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நந்தினி பிரபு இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்களோட குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில காங்கிற வார்த்தையில பாட வந்திருக்கேன்.
0: பாடுங்கய்யா.
1: பாட வந்தீங்களா? பாடிறீங்களா?
2: காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் அழகினிலே, உன் அழகினிலே. காதலிக்க சொல்லும் வண்ணங்கள் என் அழகினிலே, உன் அழகினிலே என்ற பழைய பாட்டலை பாடினேன். பாடல் நன்றாக இருக்குதா, நல்லா இல்லையா? பழைய பாடல்
0: ஐயா சிறப்பா பாடினீங்க. நிகழ்ச்சியில இணைந்து முயற்சி செஞ்சு அற்புதமா பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. இணைப்பு வந்து ரொம்ப அழகாவே பாடினீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: வணக்கம் எல்லாருக்கும். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்வது யாரு? வானொலி விட்டு விலகி வந்தா நல்லா இருக்குமே.
3: முனிசை, காமராஜபுரம்.
1: சரி, வானொலி விட்டு விலகி வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கான எழுத்து சொல்லுவேன்.

0: வந்துட்டேன்.
1: சரி, உங்க பாட்டு நீங்களே கேட்கணும் ஆசைப்படுறீங்க அப்படிதானே?
0: இல்ல வந்துட்டேன்.
1: ஆ வந்துட்டீங்களா, சரி. உங்க பாட்டு எல்லாருமே கேட்டு ரசிக்கட்டும். ஓகேவா? கண்டிப்பா. உங்களுக்கான எழுத்து வந்து லா. லா லா லா லா லிலி லூலு. அந்த வரிசையில் நீங்க பாடலாம்.
0: லில்லி மனசு கொண்டாட்டம். அடுத்து வரி வரது
1: என்ன பாட்டு உள்ளக்க போயிருச்சு.
2: அவ்வளவுதான், லில்லி மலருக்கு கொண்டாட்டம், பெண்ணை பார்க்கையிலே.
1: சரி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த முறை நீங்க முயற்சிக்கும் போது நல்லா ஃபுல்லா ஒரு ரெண்டு லைன்னால கண்டிப்பா பாட்டு பாடணும். அடுத்த வரிசை மா வரிசையில தொடங்குற பாடல் தான் பாடணும்.
2: அடுத்து வரக்கூடிய நேர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
2: ஆ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: விஜயலட்சுமி.
2: உங்களுக்கான எழுத்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க சார்.
2: மா.
3: மாவா.
2: ம்.
3: மாணி நீர் கண்கள் கொண்ட மானே மானே, தேனி நீர் கண்கள் கொண்ட தேனே தேனே. அவ்வளவுதான் சரி.
1: அவ்வளவுதான், நான் வந்து பாட மாட்டேன், நான் வந்து ரீட் தான் பண்ணுவேன் அப்படின்றீங்க, அப்படிதான பாடுங்க கண்டிப்பா.
3: ரெண்டு லைன் சொல்லிட்டேன்ல மேடம்.
2: இது வந்து பாட்டுக்கு பாட்டுங்கிறதால நீங்க பாடத்தான் வேணும், படிக்க வேண்டாம். ஒரு பாடு பாடுங்க பாப்போம். இந்த அப்படியே பாடுங்க, மெட்டமைச்சு பாடுங்க பாப்போம்.
3: மாணி நீர் கண்கள் கொண்ட மானே மானே, தேனி சுவை கண்டம் கொண்ட தேனே தேனே.
1: இப்ப எப்படி அழகா பண்ணீங்க,
2: நீங்க சொன்னீங்க, அவங்க பாடிட்டாங்க.
1: நம்மளால முடியும் சரிங்களா? கண்டிப்பா சூப்பரா அழகா பண்ணீங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
2: அடுத்து வரக்கூடிய நேர் வருக. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, வருக. வணக்கம். ஐயா ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
4: குமரேசன் பேசுறேன்.
2: நிகழ்ச்சியில உங்களுக்கான எழுத்த சொல்லிடலாமா? கொஞ்சம் வானொலி பட்டியலிருந்து கொஞ்சம் விலகி வந்துருங்க. எழுத்த சொல்லிடுவோமா? நான் நீ நீங்கள் வருதுல்ல.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் மேடம். வானின் வண்ணமாய், பூவின் வாசமாய், எங்கள் நெஞ்சின் பாசமாய், பண்பலை மதுரை 100.3 ராமேஸ்வரம் 100.9 வணக்கம்.
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து பா.
5: பள்ளிக்கூடம் அந்த மாதிரி தானே?
1: ஆமா, கரெக்ட்.
5: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை குடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை எனும் தேரில் வரும் தேவன் மகனியோ.
1: ரொம்ப அழகா பாடுங்க. கடைசி நேரம் பங்கு பெற்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில
5: நன்றி.
1: சரி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி சூப்பரா நிறைவடைந்தது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் நந்தினி,
2: பிரபு
1: அழைப்பில் உதவி ஹரிணி. நன்றி நேயர்களே.
2: நன்றி நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார்.

அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்பாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காற்றோடு காணும் மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகஹெர்ட்ஸ் மற்றும் ராமசுரம் பண்பலை 100.9 கேட்கவிருக்கிறோம். மாலை தென்றல் இசை தென்றலாய் மனதை வருட வலம் வர இருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றலில் முதல் பாடலாக மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: சக்ரவியூகம் புலனாய்வு தொடர்.
2: குற்றத்தை தடுத்தார்களா?
1: கேட்க தவறாதீர்கள், நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு மணி 9:30
0: சக்ரவியூகம். புலனாய்வு தொடர்.
3: நேரம் மாலை 5:09. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனதை மயக்கும் மாலை தென்றல் மதுரை வானவில் பண்பலையில். மாலை தென்றலில் தொடரும் பாடலாக காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பி சுசிலா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் மனதை மயக்கிக் கொண்டிருக்கும் மெல்லிசை கானங்கள். இது மாலை தென்றலில் தொடரும் பாடலாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ ஜானகி குரல்களில்.

நேரம் மாலை 5:20. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸில் தவிட்டாத தென் ஸ்வைப் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் இசை தென்றலில் தொடரும் பாடல் பொன்மணச்செல்வன் திரைப்படத்திலிருந்து மனோ வாணி ஜெயராம் குரல்களில்.

நேரம் மாலை 5:25. மாலைத்தன்றல் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்த இனிய மாலை வேளையில் மாலைத்தன்றலில் தொடரும் பாடலாக அதிசய பிறவி திரைப்படத்தை

0: இருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்களில்.
1: என்னாச்சு உனக்கு?
2: இங்க பாரு.

0: பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும்.
1: நேரம்.

மாலை 5:31. இசையால் வானில் வண்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நாம் இணைந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்து வரும் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன், ஜானகி குரல்களில்.

நேரம் மாலை 5:36. தவிட்டாத தேன் ஸ்வைப் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாலை தென்றலில். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்

மாலையில் பூக்கின்ற இசைப்பூக்களாய் மனதை கவர்ந்து கொண்டிருப்பது மாலை தென்றல். பண்பலையின் வானலையில் வளம் வரும் அடுத்த பாடல் உயிருள்ளவரை உசா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பிஎஸ் சசிரேகா குரலில் ஒலித்துச் சென்ற நேரம் 5:47. மாலை பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் தொடரும் பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேயர்களை வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நேரம் மாலை 5:53. நாம் கேட்டிணைந்து கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக வளவிருக்கும் வளம் வரவிருக்கும் பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.

0: நிறைவு பெற்றது மாலைத்தன்றல். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே.
1: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: 이야기. 마두라이. 반바라이.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலா கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியிருக்கிறார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றிரவு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 313 ரன் எடுத்துள்ளது. மான்ட்ரில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:02. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 100,000 ஆக நிதியுதவினை உயர்த்தி வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் ஆதிதிராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் படைப்பின் இரு நகல்களை வண்ணகலாகவும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 31/8/2026 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 18/8/2026 அன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாய சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டும் சேவை செய்திகள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

0: சௌமிய நரசிம்ம வர பிரதானாம் ஏசு பிரபாத மணிசம் பிரபடந்தி தேசாம் பிரம்மேஸ்வராத்ய சுலபம் சுலபம் பதம் ஸ்யா பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.
1: ஆவலுடன்

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
2: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேலை. நேரமாலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புகள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி, 8:30 பட்டாம்பூச்சிகள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரவியூகம் பகுதி 13 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் அந்தி சாயும் பொழுதில் அந்தி பூக்களாய் மலர கேட்டு ரசிக்கலாம் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. நிகழ்ச்சி தரும் முதல் திரை இசை குட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

சிமேட்டிக்கலாக நேயர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செக்கச் சிவந்த வானமாய் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பையா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரமாலை 6:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி செமட்டிகளாக கேட்டு ரசிக்கிறோம் அந்த பூக்கள். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

தமிழிசையின் கீதமாக நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் வினை தாண்டி வருவாய் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

இனிமையான பாடலாக காற்றில் வளமர கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செக்கச்சி வந்த வானமாய் அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கொடி திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: வெளியிற கொடையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்தா.

0: சந்திப்பூக்கள் தரும் நிறைவான பாடல் கத்தி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நந்தினி. நன்றி நேர்களே.
1: You know what? Guess who's back?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02. இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. ஆமாங்க, மனசை தாளம் போட வைக்கக்கூடிய பாடல் தொகுப்போடு தான் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக ஒலிக்கவிருப்பது கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில்

நேரம் இரவு 7:07. நாம ஆட்டத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட்டு. தாளம் போட வைக்கும் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: சக்ரவியூகம் புலனாய்வு தொடர்.
2: குற்றத்தை
1: தடுத்தார்களா? கேட்க தவறாதீர்கள். நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு 9:30
3: சக்ரவியூகம்.

நேரம் இரவு 8 மணி, நேரம் இரவு 7 மணி 13 நிமிடம். காற்றோடுக்கான மனதோடு திங்காரம் செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மாதிரி வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில.

நேரம் 7:18. நாம் கேட்டிணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக கோபுரா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில்

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையிலே.

நேரம் 7:28. இரவு நேரம் தொடரும் வேளையில் ஆகாஷ்வாணி பண்பலையில் தாளம் போடும் பாடல் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்ட நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அசுரன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்

0: நேரம் 7:32. சில நேரங்களில் சில இசைக்கீற்றுகளை கேட்கும்போது மனசு தாளம் போட வைக்குங்க. நாம் இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி இமானோட இசையில.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன். The back lap push.

0: நேரம் 7:39. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட்டு. தொடரும் பாடல் பேட்ட திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தரோட இசையில, பாடல் பண்பலையின் வானலையில.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: நட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார்

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

நேரம் இரவு 7:43. நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக ஆம்பளை திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப்

தெரியாது, வா ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையல்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

கொள்ளலாம், what's your name and your number girl, பழகி கொள்ளலாம், what's your name and your number, பழகி கொள்ளலாம், what's your name and your number girl, பழகி கொள்ளலாம், hey பழகி கொள்ளலாம்.

0: நேரம் இரவு 7:47. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து A.R. ரஹ்மான் இசையில.
1: நிலத்தில் நினைப்பை விதைக்கும்

பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தாளம் போட வைக்கும் பாடல் தொகுப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வரும் பாடல் காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானோட இசையில

நேரம் 7:55. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது துணிவு திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானோட இசையில தாங்க.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்

முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செல்ல குழந்தைகள் நிகழ்ச்சியாக வளமர கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், ரைம் சொல்லலாம். இப்படி உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 0452 என்ற மாதிரியின் முன்னிணைப்போடு வரலாம். இப்போ நம்ம கூட இனிப்பில் ஒரு குழந்தை காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்டலாம்? அவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? அவங்க இனிப்பில் இருக்காங்க ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செல்ல குழந்தைகளின் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், திருக்குறள் வாசிக்கலாம், இப்படி உங்க தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும் 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 0452 என்ற மாதிரியின் முன்னிணைப்போடு வரலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். அச்சம் என்பது மனமேடா திரைப்படத்திலிருந்து.

சின்ன குழந்தைகளின் நிகழ்ச்சியாக விளம்பரம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அண்ணாத்தை திரைப்படத்திற்காக.

நாத்தேவர் அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சில குழந்தைகள் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் அயோக்கியா திரைப்படத்திற்காக.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: பாடலாக நிறைவுற்றது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நந்தினி. நன்றி நேர்களே. நேரம் 8:30. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனி கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளோட குரல்கள் மூலமா பாடல், கதை, உரை அப்படின்னு பல்சுவை நிகழ்ச்சியா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக நமக்காக ஒரு குட்டி கதையும், அதை தொடர்ந்து ஆங்கிலத்துல ஒரு கவிதையும் சொல்ல வராங்க மாணவர் ஆர் தருண் ஹரி.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல எறும்பு வெட்டுக்குள்ளி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அல்ல, அந்த எறும்பு டெய்லியும் காலையில அதோட உணவை தேடி தேடி அலைஞ்சு சேர்த்து வைக்குது. ஆனால் அந்த வெட்டி கிளி சோம்பேறித்தனமாக எதுவுமே சேர்த்து வைக்காம இருக்கு. அப்போ ஒரு நாள் எறும்பு நண்பன் வந்து வெட்டி கிளிக்கிட்ட, நண்பா மழைக்காலம் வரப்போது இப்பயே உணவை சேர்த்து வச்சுக்கோ, இதாட்டி நம்மளுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த வெட்டி கிளி அப்புறமா பாட்டுக்கோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்து பாடிக்கிட்டே சோம்பேறியா இருந்துச்சா. அப்ப மழை காலம் வந்துச்சு, அந்த வெட்டி கிளிக்கும் சாப்பாடு உணவு எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டுச்சு. அப்ப அந்த வெட்டி கிளி எறும்பு கிட்ட போய், நண்பா எனக்கு கொஞ்சம் உணவு தா அப்படின்னு சொல்றப்ப அந்த எறும்பு தான்கிட்ட இருக்க உணவை ஷேர் பண்ணி கொடுத்துச்சு. இல்லைண்டு என்ன தெரியுது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, உழைக்கணும், உழைச்சி சேர்த்துக்கணும், உழைப்பே உயர்வு தரும். ஹாய் எவ்ரிவன், டுடே ஐ சேயிங் த போயம். ரீட் ரீட் ரீட் எ புக் எவ்ரிடே. Learn, learn, learn new words. As you laugh and play, write, write, write the words. Write them neat and round. Draw, draw, draw and paint. Paint with fun around. Thank you.
3: அடுத்ததா, ஏவுகணை நாயகன் என போற்றப்படக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றியும் திருக்குறளும் சொல்ல வராங்க மாணவி அம்ரின் ரிஃபா.
5: அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாமின் கனவு. கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்று கூறிய மகதான விஞ்ஞானியும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி இன்று சில நிமிடங்கள் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் வறுமையை வென்று கல்வியால் உயர்ந்தவர். சிறு வயதில் செய்தித்தாள் விநியோகம் செய்த அவர் தனது விடாமுயற்சி, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பால் உலக

0: விஞ்ஞானியாக உயர்ந்தார். இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். 1998 பொக்ரான் அணுசக்தி சோதனையிலும் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. 2002 முதல் 2007 இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய அவர் எளிமை, நேர்மை, பணிவு ஆகியவற்றால் மக்களின் மனதில் இடம் பிடித்தார். குறிப்பாக மாணவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பும் அவர்களின் கனவுகளை ஊக்குவித்த விதமும் அனைவருக்கும் முன்மாதிரியாகும். அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி, சிறகுகள் போன்ற நூல்கள் இன்றும் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்து வருகின்றன. இந்தியா 2020 வளர்ந்த நாடாக வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு சிந்தனை இன்றும் பலருக்கு வழிகாட்டியாக உள்ளது. அவரது வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதுதான். கனவு காண வேண்டும், அறிவை பெருக்க வேண்டும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் ஒவ்வொரு இளைஞர்களின் உள்ளத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். முடிவாக, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, எளிமையின் அடையாளம், இளைஞர்களின் வழிகாட்டி, இந்தியாவின் பெருமை. அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியாக கொண்டு நாமும் உழைத்து நம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் திருக்குறள் கூறப்போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கோல் வாளறிவன் நற்றால் தொலார் எனேன். மலர்மீசை ஏக்கினான் மானடி சேர்ந்தார் நிலமீசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததா ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஸ்லோகமும் தமிழின் இனிமை எனும் பாரதிதாசன் கவிதையும் சொல்ல வராங்க மனைவி ஆர். ஜெயஸ்ரீ.
2: அனைவருக்கும் வணக்கம். ஹரி.

தமிழின் இனிமை. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாக்கிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரலி நீரும். இனியன என் பேர் எனினும் தமிழை என் உயிர் என்பேர் கண்டி. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்ரத்தினம் என்ற தம் இயற் பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். அடுத்ததா யோகாவின் சிறப்புகள் குறித்தும் அதைத் தொடர்ந்து தூய்மை நமது கடமை எனும் தலைப்பிலும் உரை வழங்க வராங்க மாணவி எஸ் ரக்ஷிதா.
1: அனைவருக்கும் வணக்கம். யோகா உடலை நெகிழ்வாக்குகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, மேலும் இது இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது, மூட்டு வலிகளை குணப்படுத்துகிறது மற்றும் சுவாசத்தை மேம்படுத்துகிறது. தினசரி யோகா பயிற்சி ஆழ்ந்த உறக்கம், சிறந்த கவனம், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. யோகாவின் சிறப்புகள் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். உடல் ஆரோக்கியம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை, பிசிக்கல் ஹெல்த். யோகா ஆசனங்கள் செய்வதால் உடலில் உள்ள தசைகளை நன்றாக நீட்டி மூட்டுகளின் இயக்கத்தை மேம்படுத்துகின்றன. இதனால் உடலின் நெகிழ்வுத்தன்மை அதிகரிப்பதோடு உடல் வலிமையும் சமநிலையும் மேம்படுகிறது. மன அழுத்தத்தை குறைத்தால் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். யோகாவின் உள்ள ஆழமான மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம் மற்றும் தியானம் மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன்களை குறைக்கின்றன. இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அமைதியை தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி. யோகாவின் மூலம் உடலில் உள்ள செல்கள் புத்துயிர் பெறுகின்றன. இது உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது. யோகாவின் மூலம் அறிவியல் பூர்வமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. நன்றி. வணக்கம். சுத்தம் நமது கடமை என்பது நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமையாகும். தனிநபர் சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புற தூய்மை நம்மை நோய்களிலிருந்து பாதுகாப்பதுடன் மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது. நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் எளிதாக செய்யக்கூடிய

0: சில தூய்மை பணிகளை இப்பொழுது சொல்லப் போகிறேன். சாப்பிடுவதற்கும் முன்பும் கழிப்பறை சென்று வந்த பின்பும் கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவுங்கள். தினமும் இரண்டு முறை பல் துலக்குங்கள் மற்றும் தினமும் தவறாமல் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போடுங்கள். வீட்டின் தரை, சமையலறை மற்றும் கழிவறை தினமும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யுங்கள். நீங்கள் வசிக்கும் பகுதி, தெரு மற்றும் சாலைகளில் குப்பைகளை கொட்டாதீர்கள். சுற்றுப்புற தூய்மைதான் நமது ஆரோக்கியம். சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாப்போம். நன்றி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணைந்திருக்கிறோம். பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியில் இனி பெருந்தலைவர் காமராஜர் குறித்து எழுச்சியோடு பேச வராங்க மாணவி YM வர்ணஸ்ரீ. அதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு குறித்தும் பேச வராங்க. வாங்க கேட்கலாம்.
2: ஏழை மக்களின் தோழன் என்று புகழப்படும் கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பொற்கால ஆட்சியில் கல்விக்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கும் அவர் செய்த சாதனைகள் அளப்பரியவை. தமிழ்நாட்டை உணவு உற்பத்தியில் தனி நிறை பெற்ற மாநிலமாக மாற்றியதில் காமராஜரின் விவசாய புரட்சிக்கு மிக முக்கிய இடம் உண்டு. நீர் நின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசை நோரே என்ற புறநானூற்று பாடலுக்கேற்ப விவசாய நிலத்திற்கு நீர் ஆதாரம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்த காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் பல புதிய அணைகளை உருவாக்கினார். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது தொழிற்சாலைகளில் மட்டுமல்ல, அது நாட்டின் விவசாய நிலங்களில்தான் தொடங்குகிறது என்பதை ஆழமாக நம்புவர் காமராஜர். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் அவர் ஆட்சிய முதலமைச்சர் ஆட்சி காலம் தமிழ்நாட்டு விவசாய வரலாற்றின் ஒரு மறுமலர்ச்சி காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மணிமுத்தா திட்டம். நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்டமான மணிமுத்தார் அணையை கட்டி அதன் மூலம் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றன. வைகை அணை. மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக வைகை ஆற்றின் குறுக்கே அணையை கட்டினார். பிறவிக்குளம் ஆழியார் திட்டம். கோவை மாவட்டத்தில் சுமார் 3 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காகவும் நீர் மற்றும் மின்சார உற்பத்தி செய்யவும் இந்த மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தினார். மேலும் கீழ்பவனி, காவேரி டெல்டா, அமராவதி, சாத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் ஆரணியாறு அணைகளும் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவானவைதான். விவசாய நிலத்திற்கு மிக முக்கிய தேவை தண்ணீர். ஏரி குளங்கள் நிறைந்த நாடே வளம் பெறும் என்பதை உணர்ந்த காமராஜர் மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டெங்கும் அணைக்கட்டுகளை கட்டி எழுப்பினார். அணைகளின் தந்தை என்று அழைக்கப்படும் அளவிற்கு கோடிக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி காட்டினார் நம் கர்மவீரர். காமராஜர் அணைகள் மட்டும் கட்டவில்லை, விவசாயிகளின் உழைப்பை எளியதாக கிராமங்கள் தோறும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்தார். ஏத்தம் இறைத்த கைகளில் கோப்புகள் வந்த விவசாயிகளுக்கு மின்சார மோட்டார், பம்ப் செட்டுகளை அறிமுகம் செய்தார். இதன் மூலம் விவசாய உற்பத்தி வேகம் எடுத்தது. விவசாயிகளின் வாழ்வில் நிம்மதி பிறந்தது. விவசாயிகள் கடன் தொல்லையால் அழியக்கூடாது என்பதற்காக கிராமப்புறங்கள் தோறும் கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஏற்படுத்தினார். இடைத்தரக்காரர்களின் சுரண்டலை தடுத்து விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன், தரமான விதைகள் மற்றும் உரங்கள் நேரடியாக கிடைக்கச் செய்தார். இந்தியாவில் பசுமை புரட்சி என்ற வார்த்தை உருவாவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் உண்மையான பசுமை புரட்சி செய்து காட்டியவர் நம் காமராஜர். ஏழைகளின் பசியை போக்க மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த அதே கைகள் தேசத்தின் பசியை போக்க விவசாயத்தையும் செழிக்கச் செய்தன. அத்தகைய மாபெரும் தலைவரின் வழியில் நாமும் விவசாயத்தை போற்றி பாதுகாப்போம் என்று உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மங்கையராய் பிறந்ததற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி. ஆனால் இந்த பாரத மண்ணில் பிறந்த பெண்கள் மாதவம் செய்ததுடன் நிறுத்தாமல் தம் தாய் நாட்டின் விடுதலைக்காக போர்க்களத்திலும் நின்றார்கள் என்பதுதான் வரலாறு. பிரிட்டிஷ் ஏகாதிபதியத்தின் பிடியில் இருந்து நம் நாட்டை விடுவிக்க ஆண்கள் மட்டும் போராடவில்லை, அவர்களுக்கு இணையாக சில நேரங்களில் அவர்களை விடவும் துணிச்சலுடன் பெண்களும் களமிறங்கினார்கள். மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டத்திற்கு முன்பே தமிழ்நாட்டின் சிவகங்கை சீமையில் பிரிட்டிஷோருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி இழந்த தனது நாட்டை மீட்டெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியார் நமது வரலாற்றின் பெருமை.

0: அவருக்கு துணையாக நின்று நாட்டின் முதல் தற்கொலை படைத்தாக்குதலை நடத்திய குயிலி என்ற வீர பெண்ணை நாம் எப்படி மறக்க முடியும்? அதே போல வட இந்தியாவில் ஆங்கிலோ படைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வீரம் இன்றும் ஒவ்வொரு இந்திய பெண்ணின் நரம்புகளிலும் ஓடும் உத்வேகமாகும். சரோஜினி நாயுடு, கஸ்தூரிபா காந்தி இவர்கள் காந்தியடிகளின் வழியை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம் தமிழக மண்ணைச் சேர்ந்த அஞ்சலை அம்மாள், கடலூர் முத்தம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, அம்புஜத்தம்மாள் மற்றும் கேப்டன் லட்சுமி சஹால் போன்ற வீரமங்கைகள் ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியவை. இத்தகைய வீரமங்கையின் அஞ்சாத நெஞ்சத்தையும் பேராற்றலையும் நினைத்து பார்க்கும் போதுதான் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் இந்த குரல் நம் நினைவுக்கு வருகிறது. பெண்மை உடைந்தவள் எய்தும் பெருந்தகைமை, பெண்மை உடைந்ததற்று உலகு. பொருள்: ஒரு நாட்டின் வலிமையும் பெருமையும் அங்குள்ள பெண்களின் வீரத்திலும் தியாகத்திலும் தான் அடங்கியுள்ளது. இன்று நாம் அனுபவிக்கும் இந்த சுதந்திர காற்று அன்று அவர்கள் சிந்திய இரத்தத்தினாலும் கண்ணீராலும் தியாகத்தாலும் நமக்கு கிடைத்தது. இந்த வீர பெண்களை இந்நாளில் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்கள் காட்டிய தைரியத்துடனும் நேர்மையுடனும் நம் நாட்டை முன்னேற்று பாதையில் கொண்டு செல்ல நாம் அனைவரும் உறுதியேற்போம்.
1: பல்சுவை நிகழ்ச்சியில் நிறைவா தேசிய கொடியோட வரலாறு குறித்து பேச வராங்க மனைவி ஒய்எம் வர்ணஸ்ரீ.
0: இன்று நாம் நாட்டின் மிக முக்கிய அடையாளமான இந்திய தேசிய கொடியின் வரலாற்று குறித்து உங்களுடன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேசிய கொடி ஒரே நாளில் உருவானது அல்ல. இந்த விடுதலை போராட்டக் களத்தில் பல்வேறு மாற்றங்களை கடந்து வந்த ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது. முதல் முதலில் 1906 கல்கத்தாவில் ஒரு மூவர்ண கொடி ஏற்பட்டது. அதன் பிறகு 1907 மேடம் காமா அவர்களால் பாரிஸிலும், 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் திலகர் மூலமாகவும் வெவ்வேறு கொடிகள் பயன்படுத்தப்பட்டன. இன்று நாம் பெருமையோடு ஏற்றி போற்றும் மூவர்ண கொடியின் இறுதி வடிவத்தை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் பிங்களி வெங்கையா ஆவார். மகாத்மா காந்தியின் ஆலோசனையின்படி தொடக்க காலத்தில் கொடியில் நடுவில் ராட்டின சக்கரம் இருந்தது. பின்னர் 1947 ஜூலை 22 அன்று நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் இராட்டினத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டு இது சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் உண்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. பச்சை நிறம் நாட்டின் செழுமையையும் வளர்ச்சியையும் நம்பிக்கையையும் குறிக்கிறது. அசோக சக்கரம் நடுவில் உள்ள 24 அரண்களை கொண்ட கடற்படை நீல நிற அசோக சக்கரம் அறநெறியையும் நாட்டினை இடைவிடாத முன்னேற்ற வேண்டும் என்ற இயக்கத்தையும் குறிக்கிறது. பல லட்சக்கணக்கான தியாகிகளின் இரத்தத்தாலும் போராட்டத்தாலும் பெற்றது இந்த சுதந்திர கொடி. அத்தகைய பெருமை மிக்க நம் தேசிய கொடியை எப்போதும் போற்றி பாதுகாப்போம், நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் என்று உறுதி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.
1: இதுவரை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம்.

0: இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களே, தங்களின் விருப்ப பாடல்களையும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2.

விருப்ப பாடலை கேட்டு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தை பார்ப்போமா? வண்டியூர் செம்மன் சாலை ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் தாய் சுலை தட்டாத திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க.

நேரம் 9:05. காற்றில் விரும்பும் கடிதமலரில் ஒரு விமர்சன கடிதத்தை பார்ப்போம். மதுரையிலிருந்து கண்ணநந்தல், மதுரை கண்ணநந்தலிருந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்து இசை நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது மட்டுமல்லாது அதை நாங்கள் ரசித்து கேட்போன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு விருப்ப பாடலுடைய கடிதத்தை பார்த்துருவோம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.

காற்றோடு கனம் மனதுடைய அதிகாரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மாதிரி வானவல் பண்பலை 103.3 MHz மட்டும் நம்ம சொல்லணும். பண்பலை 100.9 தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக ஒரு விருப்ப பாடலை தாங்கி வந்திருக்கக்கூடிய கடிதத்தை படிச்சிருவோம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனில் இருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய பாடல். விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிப்போம்.

நேரம் இரவு 9:17. காற்றில் விரும்பும் கடிதமலர் பகுதியில் அடுத்ததாக ஒரு விமர்சனத்தை தாங்கி வந்திருக்கக்கூடிய கடிதத்தை பார்ப்போம். 23/6/2026 அன்று பழைய பாடல்கள் இடம்பெற்ற வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேட்டேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார் மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவர்கள். நேயர்களே, தங்களுடைய விருப்ப பாடலும் அது மட்டுமன்று நிகழ்ச்சியினுடைய விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. காற்றில் விரும்பும் கடித மலர்கள் பகுதியில் அடுத்ததாக ஒரு பாடலை தாங்கி வந்திருக்கக்கூடிய கடிதத்தை பார்ப்போம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார். டுயட் படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

நேரம் 9:26. காற்றில் விரியும் கடிதமலர் பகுதியில் நிறைவு கடிதமாக மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல் மம்சாபுரம் மீனா எழுதி அனுப்பக்கூடிய விருப்ப பாடல் படம் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து விரும்பி அனுப்பியிருக்கும் இவர்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் பண்பலையின் வானலையில் பாடல்

0: ரத்தம் சொரிந்த நேரம் உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே.
1: நேரம் இரவு 9:30.
2: சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் 2 அத்தியாயத்தின் 13 பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
3: அந்த சஸ்பெக்டோட பேக்ல நீ ஆடியோ டிவைஸ் பிக்ஸ் பண்ணதும் எல்லா ஃபுட்டேஜையும் ஹேக் பண்ணி கிளியர் பண்ணிடுறோம். ஓகேவா?
4: ஷூர் கண்ணு சார்.
3: ஓகே, நான் கீழே பேஸ்மெண்ட்ல வெயிட் பண்றேன். நீ காரியத்தை முடிச்சுட்டு இமிடியட்லி காருக்கு வந்துடணும். அதர்வைஸ் வி வில் ஃபேஸ் த ப்ராப்ளம்.
4: சார், அந்த பொண்ணு அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறா பாருங்க.
3: நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்டெல்லா. அந்த பொண்ணை டைவர்ட் பண்ண நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். டோன்ட் வரி.
4: என்ன பிளான் சார்?
3: அதோ அந்த பொண்ணை நோக்கி ஒரு வெயிட்டர் போறான் பாரு.
4: ஆமா,
3: அவன் தான் இப்போதைக்கு நம்மளுடைய கேரம் ஸ்ட்ரைகர். அவன் ஒரு ஜூஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கான், கவனிச்சியா?
4: ஆமா சார்.
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மேல தெரியாம கொட்டின மாதிரி அந்த ஜூஸை கொட்டிடுவான். அந்த டைமை யூஸ் பண்ணி பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா?
4: சம ஐடியா சார். ஆமா, அந்த வெயிட்டர் எப்படி நம்ம பிளான்ல
3: டிப்ஸ்?
4: ஓகே, சரி சார், நான் சஸ்பெக்ட் நோக்கி போறேன். டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஓகே ஸ்டெல்லா, இஃப் எமர்ஜென்சி யூஸ் கன், அதர்வைஸ் டோன்ட். ஓகே?
4: ஷூர் சார்.
3: நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு லிஃப்ட் யூஸ் பண்ணாத, படிக்கட்டல கீழ வந்துரு.
4: ஓகே சார், நான் அந்த சஸ்பெக்ட் நோக்கி போறேன்.
3: என்ன
4: சொல்ற?
3: என்ன
4: நடந்துச்சு? ஷாப்பிங் மால்ல இருந்து எல்லாரும் அங்கேயும் பதட்டத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த கூட்டத்துல ஐ மிஸ் ஹிம்.
3: இட்ஸ் ஓகே, அந்த டிவைஸ் அவனோட லொகேஷனை நமக்கு காமிச்சு கொடுத்துரும். டோன்ட் வரி.
4: இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன கனல் சார்?
3: அந்த பிளாக் ஷேடோ யாரு, அவனுங்களோட நோக்கம் என்ன, பிளட் எக்ஸ் குரூப்பை செயற்கையா தயாரிக்க டாக்டர் கைலாஷா எப்படி காண்டாக்ட் பண்ணானுங்க, இறந்து போன டாக்டர் கைலாஷோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொத்தம் 5 நாடுகள்ல இருந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு, அதுவும் வெவ்வேறு அக்கௌண்ட்ல இருந்து கைலாஷ் ட்ரஸ்ட் அப்படின்ற பேருக்கு மாறி இருக்கு. இதுக்கு பின்புலத்துல இருக்கிறது யாரு, இப்போ அதான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி.
4: அப்போ இப்ப நம்ம டீம் ட்ரெயின்ல கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்காங்களே, ஏன் சார் அவங்கள பர்டிகுலரா அந்த ட்ரெயின்ல அனுப்பி வச்சீங்க?
3: அந்த ட்ரெயின்ல மொத்த 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதாக எனக்கு ராபிங்ல இருந்து தகவல் வந்திருக்கு. பப்ளிக்கோட பப்ளிக்கா அவனுங்க டிராவல் பண்ண போறானுங்க. அந்த 3 பேரும் ஃபேக் பாஸ்போர்ட்ல சென்னை வந்திருக்கிறதா ஏர்போர்ட் இமிக்ரேஷன் விங்ல இருந்து தகவல் வந்திருக்கு.
4: அப்படினா நம்ம ரயில்வே ஸ்டே சொல்லி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு இமிடியேட்டா நம்ம கஸ்டடியில எடுத்துறலாமே கனல் சார்.
3: இல்ல இல்ல, அப்படி பண்ணினா அவனுங்க அலர்ட் ஆகி அவனுங்களோட பிளானை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் செப்பரேட்டா நம்ம டீம் அந்த கோச்சில அவனுங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறேன். கிட்ட நெருங்காம அதே நேரத்துல க்ளோஸா வாட்ச் பண்ணவும் சொல்லியிருக்கிறேன். நீ மால்ல நடந்த விஷயத்தை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு. தென் நீ போய் தமிழினிய

0: இரஃபான் இடத்துக்கு கூட்டிட்டு போ. பைரவியும் சேர்த்துதான். மேபி அவனுங்க அகைன் தமிழினிய டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு.
1: டோன்ட் வரி சார், தமிழினிய நான் பாத்துக்கிறேன். கனல் சார், நெக்ஸ்ட் உங்களோட பிளான் என்ன?
0: சென்னையில இருந்து அந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகுறதுக்குள்ள நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். நீ தமிழினிய பாதுகாப்பா எடுத்து கூட்டிட்டு போகணும். எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே.
1: ஓகே கனல் சார், எதுனாலும் உங்களுக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
0: ஓகே ஸ்டெல்லா, நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன்.
1: ஓகே கனல் சார், பத்ரம், டேக் கேர் அண்ட் ஆல்சோ கீப் இன் டச்.

0: பண்ணல் சார்.
1: கேத்தரின், நான் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க
0: சார்? இன்னும் 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வந்துரும் சார்.
1: வாட் அபௌட் பியூலா?
0: பியூலாக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் சார், ப்ளீஸ் வெயிட். கனல் சார் கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு.
2: கனல் சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு கோச்ல டிராவல் பண்ணி வந்தோம். அந்த அக்யூஸ்ட ட்ரேஸ் பண்ணிட்டோம்.
1: குட். தென் வாட் அபௌட் ஃபாதிமா அண்ட் ஸ்ரீதர்?
2: வெயிட் சார், ஃபோன் லைன்ல அவங்களையும் கூப்பிடுறேன். ஹலோ, ஃபாதிமா, ஸ்ரீதர், கனல் சார் இஸ் ஆன்லைன்.
0: கனல் சார், நீங்க வந்துட்டீங்களா?
1: எஸ் ஃபாதிமா, நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் அ ட்ரெயின்.
3: கனல் சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இந்த அன்ரிசர்வ் கோச்சில் நிற்க கூட இடமில்ல சார். அன்னைக்கு தான் ஓட்ட போட்டில் போட்டு அனுப்பிவிட்டீங்க சைனாவில். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் என்னடானா ஏதோ பார்க்க போட்டு பொழிச்சு பொழிச்சுன்னு சென்னை வழியாக துப்புறேன். ஏ மூஞ்சியில் வந்து விழுகுது சார். ஒருத்தர் என்னடானா இந்த ரெண்டு அப்பர் சீட்லேயும் ஏதோ துணியை கட்டி குழந்த மாதிரி தூங்கிட்டு வரா சார். டேய் டேய், தள்ளி போடுற போடா. சரி, என்னடா சான்ஸ் கிடைச்சி கீழே ஒரு ஓரமா படுத்தேன். ஒருத்தன் கழுத்துலயே மிதிச்சு விட்டான் சார். இப்பதான் சார் புரியுது, மக்கள் தொகை பெருக்கம் மக்கள் தொகை பெருக்கம்னு சொல்லுவாங்களே, அதுல இது ஒரு சாம்பிள்னு.
0: டேய் ஸ்ரீதர், சார் என்ன கேட்டா நீ என்ன பதில்டா சொல்லிட்டு இருக்க?
3: நீ இங்க வந்து பாரு, உனக்கு தெரியும் என்ன கஷ்டம்னு.
0: அதான் இப்ப ஸ்டேஷன் வந்துருச்சுல. சரி, அந்த சஸ்பெக்ட ட்ரேஸ் பண்ணிட்டியா?
3: ஆஹா, அதான் வெத்தலை பாக்க போட்டு புளிச்சு புளிச்சு நீ மூஞ்சில துப்புனானே, அந்த செவத்தை வாயதான் நீங்க ஃபாலோ பண்ண சொன்ன சஸ்பெக்ட். சாதாரண பப்ளிக் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், ஏதோ குர்தா மாதிரி. ஆனா அவனோட ஷூ காஸ்ட்லியா தெரியுது, அதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணேன்.
2: Guys, be ready. Train station reach ஆயிச்சு.
1: Yes, yes. நானு நீங்க வர ட்ரெயின பாத்துட்டேன்.
4: யாத்ரீ லோகமான்ய திலக் சே கோயம்புத்தூர் ஜாதிவாணி காந்தி சீக்கிரம் பிளாட்ஃபார்ம் 2 பி ஆர் ஹி ஹே.
1: லிசன், அவங்க மூணு பேரையும் க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. கூட்டத்துல எங்கேயும் அவங்க மிஸ் ஆயிர கூடாது. அவங்களுக்கே தெரியாம அந்த மூணு பேரோட போட்டோஸ் எனக்கு இமிடியேட்டா சென்ட் பண்ணுங்க.
5: தெரியுதோ
1: இல்லையோ, இவன் மேல இருந்து வர ஸ்மெல் தான் சார் தாங்க முடியல.

0: டேய் வந்தேன் சொல்கிறத செய், அவனை ஃபாலோ பண்ணு. எல்லாரும் தான் நான் பிளாட்ஃபார்ம் டூவில் A1 கோச்சுக்கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் டேப்புக்கிட்ட நிற்கிறேன். அவனுங்க செப்பரேட்டாக போகிறாங்களா இல்லை ஒன்றா போகிறாங்களான்றதை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும்.
1: ஓகே கர்னல் சார்.
0: வெளியேற வரைக்கும் நாம

0: லெட்ஸ் ஃபாலோ கேத்தரின்.
1: சார், அந்த சிவப்பு வாயை மட்டும் என்கிட்ட சிக்கட்டும். என் மூஞ்சி என்ன பாக்கு துப்புற இடமா நான் அவன்கிட்ட கேட்டு நாலு குத்து வாயிலே குத்தல. என் பேரு பாக்கு இல்ல, இது என் பேரு ஸ்ரீதர் இல்ல.
2: டேய், பேசாம ஃபாலோ பண்ணு, இல்லனா உன்னை அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவான்.
1: ஆமா ஃபாயிமா, அதுவும் சரித்தேன். ஆளு வேற அண்டா சோறு சாப்பிடுற மாதிரி மொரட்டு ஆளா தாடி மிசையோட இருக்கான். நான் இவன்ட்ட தனியா மாட்டினா கைமாதான் போல.
2: கணேஷ் சார், அங்க பாருங்க, அவனுங்க மூணு பேரும் அங்க நிக்கிற கார்ல ஏற போறானுங்க சார்.
0: ஓகே, இனி டிலே பண்ணக்கூடாது, சீக்கிரம் வாங்க எல்லாரும். பியூலா, அந்த கார் நம்பர் பிளேட்டை நோட் பண்ணு.
2: கணல் சார், கார் நம்பர் STN37AZ3964.
0: ஓகே கைஸ், எல்லாரும் ஸ்டேஷன் காரிடார்க்கு வாங்க.
3: இதோ வந்துட்டே இருக்கோம் சார்.
0: Come on, quick, கார்ல ஏறுங்க, அந்த கார் மூவ் ஆகுது.
2: கணல் சார், ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சே அவனுங்களை நாம பிடிச்சிருக்கலாமே.
0: நோ பியூலா, நாம அவனுங்களை ஃபாலோ பண்ண தெரிஞ்சாலே அவனுங்க பிளானை மாத்திடுவானுங்க. சோ லெட்ஸ் ஃபாலோ தம்.

0: சார், ட்ரெயினில் தான் ஆண்ட்ரி சவரில் ஏற்றி விட்டு கை காலெலாம் மிதி வாங்க விட்டீங்க. இப்போ இந்த கார்லையும் கடைசி சீட்டில் உட்கார வச்சுட்டிங்களே சார், காலை கூட நீட்ட முடியல. இதில் இந்த பெட்டி வேற. கனல் சார், இந்த பெட்டியில் என்ன சார் இருக்கு?
1: உன் தலை பேசாமல் வர்றியா இல்லையா?
0: எது மறுபடியும் தலையா? கனல் சார், கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க சார், வாந்தி வேற வர மாதிரி இருக்கு.
2: ஃபாஹிமா, நீ சொன்ன மாதிரி இவனை அந்த தீவுல கடல்லே விட்டுட்டு வந்திருக்கணும் நம்ம.
1: யூ ஆர் கரெக்ட் கேத்ரின்.
0: ஆஹா, ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஐயா.
3: பியூலா, அந்த கார் நம்பரை ரெக்கார்டில் செக் பண்ணு.
4: சார், அது ஃபேக் நம்பர் பிளேட்
3: நினைச்சேன்.
4: கனல் சார், அந்த கார் சிட்டியை விட்டு அவுட்டர் நோக்கி போக ஆரம்பிக்குது.
3: நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம லொக்கேஷனை எம்ஏபி ஹெச்கியூக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. அதே நேரத்தில் ஸ்டெல்லாவுக்கு அனுப்பிடு.
4: ஓகே சார், இதோ இப்போவே பண்ணுறேன்.
3: Guys, listen. நமக்கு வந்த டேட்டா படி இவனுங்க மூணு பேரும் கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அதெல்லாம் இவனுங்களுக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கவும் மாட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒரே தேவை பணம். ராவ்விங்கிட்ட இருந்து வந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் படி பிளாக் ஷேடோ கேங்கோட இவனுங்க லிங்க்ல இருக்கானுங்க. ஸோ இவனுங்களோட நடவடிக்கைகளை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணணும். தென் மொத்தமாக மூணு பேரையும் பிடிக்கிறோம்.
4: அதோ தூரத்துல அந்த காரை நிறுத்துறானுங்க பாருங்க.

0: சார்.
1: சார், ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா வந்திருக்கானுங்க. ஏதோ பெரிய பிளான் போடத்தான் இந்த அமைதியான இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்
0: சார். அடே அப்பா, பெரிய கண்டுபிடிப்புடா.
1: ஏன் ஏன் சார், என் கணிப்பு தப்பாது. அடா, இந்த பெட்டி வேற கடல் சார், என்னதான் சார் இருக்கு இதுக்குள்ள?
2: ஸ்ரீதர், ஓபன் தட் பாக்ஸ்.
1: உள்ள எதுவும் விவகாரமா இல்லையில சார்.
2: ஓபன் பண்ணுடா.
1: உள்ள என்னத்தை வச்சிருக்காரோ இந்த மனுஷன். தாயே மகமாயி, ஃபாயிமா சொன்ன மாதிரி ஏதாவது தலகுல இருக்குமோ பயமா இருக்கே.
3: கடவுளே, ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ண எவ்வளவு நேரம்டா?
1: இதோ பண்றேன் பண்றேன். வெப்பன்ஸ் இருக்கு சார்.
2: எஸ் கேத்தரின், நீ பேரட் M82, பியூலா டேக் கோல்ட் 1911, ஃபாகிமா கிளாக் 19, தென் ஸ்ரீதர்.
1: சார், நான் எது சார் எடுக்க?
2: பாக்ஸ் மூடு.
1: அதானே, இந்த மனுஷன் என்னைக்கு நம்மளை நம்பி பிஸ்டலை கொடுத்தாரு.
2: என்னடா ஏதோ முணங்குற?
1: அது பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் சார்.
0: கரண் சார், அவனுங்க நாலு பேரும் இறங்கி அதுவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் குள்ள போறானுங்க பாருங்க.
4: நாலு பேரா?
2: எஸ், டிரைவரும் மேபி அவனும் இவனுங்களோட ஆளா தான் இருப்பான். ஓகே, அவனுங்க உள்ள போனதும் வி வில் ஃபாலோ. கைஸ், நம்ம கையில் இருக்கக்கூடிய கன்ஸ் ஒரு சேஃப்டிக்கு தான். அவனுங்களை உயிரோட பிடிக்கணும், தட்ஸ் அவர் மோட்டோ.
4: சார், அவங்க இது வெப்பன்ஸ் வச்சிருந்தா?
2: மேபி வச்சிருக்கலாம் பாகிமா.
0: கனல் சார், அவனுங்க உள்ள போயிட்டானுங்க.
2: ஓகே, லெட்ஸ் ஃபாலோ.
4: சார், இந்த பெரிய மாடி கட்டடம் பாதி கன்ஸ்ட்ரக்ஷனே கைவிட்டிருப்பானுங்க போலயே. இந்த மாடி கட்டுறதுக்கு ஏன் இவனுங்க வந்திருக்கானுங்க?
2: We will find the reason, Catherine. Wait, wait. அவனுங்க மாடியில் ஏறானுங்க.
0: கனல் சார், ஏதோ பெரிய பாக்ஸ் மாதிரி தூக்கிட்டு போறானுங்க பாருங்க.
2: Yes, yes. I can see.
1: எது? அவனுங்க கிட்டயும் பாக்ஸா? ரைட்டு, சம்பவம் உறுதி.
5: என்ன சம்பவம்?
1: அது சம்பவம், சம்பவம்.
4: எதையாச்சும் உளராம அமைதியாவா?
1: ஏற்கனவே சுத்தி அமைதியாத்தான் இருக்கு. இந்த மனுஷன் ஒண்ணு மயானத்துக்கு கூட்டு போறாரு, இல்லைன்னா ஆளே இல்லாத தீவுக்கு கூட்டு போறாரு. இந்தா இப்போ இந்த 16 மாடி பில்டிங்கு, அதுவும் கட்டியே முடிக்கல. ஆள் நடமாட்டமே இல்லாத கட்டடத்துக்கு கூட்டு போய் பலி கொடுக்கத்தான் பிளான் போடுறாரு போல. இந்த கட்டடத்துல என்ன நடக்க காத்திருக்கோ?

0: சார், அவனுங்க மாடி மாடியா ஏறிட்டே போறானுங்க.
1: எஸ் கேத்தரின், மேபி 16வது மாடிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: இது 16வது மாடியா? நாளுக்கே நாக்கு தள்ளுது, பேசாம லிஃப்ட்ல போவோமா?
0: ஏண்டா, கட்டிடமே பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிக்குது, இதுல லிஃப்ட் எப்படிதான் இருக்கும்?
2: அப்ப லிஃப்ட் இருக்க கட்டணமா பார்த்து போயிருக்கலாம்ல.
0: ஸ்ரீதர் கணல் சார், செல்லாட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு.
1: எனி இம்பார்ட்டன்ட்?
0: எஸ் சார்.
1: என்ன மெசேஜ்?
0: நாம இருக்கிற இந்த சுந்தராபுரம் ஏரியால இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதான்.
1: ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்?
0: சயின்ஸ் எக்ஸ்போமா.
1: சோ வாட், அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்?
0: கணல் சார், அந்த சயின்ஸ் எக்ஸ்போ ஃபங்க்ஷனுக்கு வரப்போற சீஃப் கெஸ்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ரூபலா.
1: யூ மீன் சமீபத்தில் ஹியூமன் பிரெயின் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஃபங்க்ஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கின இந்தியாவை சேர்ந்த ரூபலாவா?
0: எக்ஸாக்ட்லி சார்.
1: வி காட் இட். அந்த சயின்டிஸ்ட் தான் இவங்களுடைய டார்கெட். பட் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற காலேஜ் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு ஸ்டெல்லாட்டர்ந்து மெசேஜ் வந்திருக்கே. பட் இவனுங்க எங்கே இருக்கானுங்க? ஒருவேளை நம்ம தப்பான சஸ்பெக்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ?
0: நாம இனியும் டிலே பண்ண வேணாம் கணல் சார், அவனுங்களை ரவுண்ட் அப் பண்ணிடலாம். ஆமா கணல் சார், கேத்தரின் சொல்றதுதான் சரி. ஏதோ பிளான் போட்டு தான் இந்த பில்டிங் மாடிக்கு அவனுங்க போயிருக்கானுங்க.
3: ஆமா சார், அதுவும் ஏதோ பெட்டியோட வேற போயிருக்கானுங்க.
1: சரி வாங்க, மேல போகலாம். பட் கேர்ஃபுல்லா மேலே ஏறிவாங்க.

0: மேல மேலன்னு விண்வெளிக்கே கூட்டிட்டு போயிருவார் போலயே.
1: கனல் சார், 16th ஃப்ளோர் வந்துட்டோம். சார், அதோ அங்க பாருங்க, அந்த நாலு பேர் ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க.
0: பேசிட்டு இருக்காங்களா? பேச்சுவார்த்தை நடத்தவா 16th மாடிக்கு வந்தானுங்க.

0: கண்ணா சார், அங்க பாருங்க, கார் ஓட்டி வந்த டிரைவர மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டானுங்க.
1: ஆஹா, ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு பார்த்தா ஆளை தள்ளி விடத்த 16வது மாடியில இருந்து கூட்டிட்டு வந்தாயா?
2: இப்ப என்ன, திரும்பி போயிடலாம் வாங்க, அப்படிதானே சொல்ல வந்த?
1: ஆஹா, என் மைண்ட் வாய்ஸ் அப்படியே வெளிய கேக்குது.
3: ஓகே கைஸ், டோன்ட் டிலே, குயிக் சரவுண்ட் தம். ஹேண்ட் சார், மூணு பேரும் தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, உங்க மூளை சதறிடும்.
4: எஸ் எல்லாரும் ஒழுங்கா முட்டிக்கால் போடுங்க. டு இட் நவ. நீங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்கீங்க, எல்லா பிளானும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை அனுப்பி வச்சது யாரு?
5: நாங்க சும்மா மாடிக்கு வந்தோம்.
3: சும்மாவா? ஒருத்தனை மாடியில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டு சும்மா வந்திருக்கோம் சொல்ற?
1: அப்படி போடுங்க கனல் சார், பார்க்க போட்டு என் மூஞ்சிலே புளிச்சு புளிச்சுன்னு துப்புனவே இவன் தான் சார். ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது?
5: சார், அது நான் தெரியாம துப்பிட்டேன் சார்.
3: சொல்லுங்க, மூணு பேரும் சென்னை வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்திருக்கீங்க, தென் சென்னை டு இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்தீங்க, தென் இந்த பில்டிங் மாடி வரைக்கும் வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து ஒருத்தனை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொலையும் பண்ணியிருக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன பிளான், யார் உங்களை அனுப்பிச்சது?
5: சார் சார், நீங்கள் நினைக்கிற ஆளுங்க நாங்கள் இல்லை சார்.
2: நீங்கள் மூணு பேரும் நோபல் ப்ரைஸ் வாங்கின அந்த சயின்டிஸ்ட்டை கொலை பண்ண தானே வந்திருக்கீங்க?
5: நோபல் ப்ரைஸா, சயின்டிஸ்டா? சத்தியமாக நாங்கள் கொலை பண்ணவே வரல மேடம்.
3: போய் சொன்ன புல்லட்டை தலையில இறக்கிடுவேன்.
0: சொல்லாதீங்க கனல் சார், ஷூட் பண்ணிருங்க.
4: எஸ் கனல் சார், வியூலா சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தனை போட்டு தள்ளினா தான் மற்ற ரெண்டு பேரும் உண்மை எவ்வளோ வருவானுங்க.
3: கேட்டில ஒரு புல்லட் தான் தலை சதறிடும். உண்மையை சொல்லு, யார் அந்த பிளாக் ஷேடோ?
5: எது பிளாக் ஷேடோவா சார்? நீங்கள் சொல்ற எதையுமே நாங்கள் கேள்விப்பட்டதில்லை சார். நாங்கள் போதைப் பொருள் மட்டும்தான் சார் கடத்துறோம். இப்போ கூட எங்கள் நாலு பேருக்குள்ள அமௌண்ட் ஷேர் பிரிக்கல தான் சார் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த விஸ்வா அவனுக்கு கூடுதலாக ஷேர் வேணும்னு கேட்டான் சார், இல்லைனா எங்களை போலீஸில் காட்டி கொடுத்துருவேன்னு சொன்னான். அதனால தான் அவனை மாடிலிருந்து தள்ளிவிட்டு தீர்த்து கட்டணும் சார்.
1: சார் சார், எப்படி அள்ளி விட்றான் பாருங்க சார். போதைப் பொருள் கடத்துனாங்களாம், அப்புறம் சண்டை வந்துச்சா தள்ளி விட்டு கொண்டுபிட்டாங்களாம். யாருக்கு அதில் பூசுத்த பார்க்குற செவத்தவாயா சார்? போட்டு தள்ளுங்க கனல் சார்.
3: டேய், நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்ல. யார் அந்த பிளாக் ஷேடோ?
6: ஹலோ, கடல் பிரியன் ஸ்பீக்கிங்.
7: கனல் பிரியன், ஐ நோ கனல் பிரியன், ஐ நோ. நீ இவனுங்களை எப்படியும் மடக்கி பிடிச்சிருவ அப்படின்னு எனக்கு தெரியும். அவனுங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அவனுங்க போதைப் பொருள் கடத்துறவனுங்க தான். அவனுங்களுக்கும் இப்போ நடக்க போகிற கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கனல் பிரியன். எங்களோட பிளட் எக்ஸ் கனவை நீ கலைச்சிட்ட. பட் இந்த பிளாக் ஷேடோ பிளானை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அடிமையாக இருந்த டாக்டர் கைலாஷ் இப்போ இல்லை. ஆனா இனிமே நடக்க போற சம்பவங்களை வேடிக்கை மட்டும் பாரு கனல் பிரியன், பாரு. முடிஞ்சா அவனுங்களை அங்கேயே விட்டுட்டு நீங்க எல்லாரும் கீழே போயிடுங்க, உயிராவது மிஞ்சும். ஆனா அந்த விஞ்ஞானி ரூபலா, அவளோட உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போறத உங்களால தடுக்கவே முடியாது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்.
6: ஹலோ ஹலோ, யாரு?
7: முடிஞ்சா கண்டுபிடி.
0: என்னாச்சு கனல் சார்?
3: பியூலா, அவனுங்க நம்மள கிளவரா டைவர்ட் பண்ணிருக்கானுங்க. பியூலா, வெயிட் வெயிட், இவனுங்களை இங்கேயே விட்டுட்டு நம்ம எல்லாரையும்

0: கீழே போக சொன்னா போன்ல பேசினால், பட் ஏதோ நடக்க போகுதுங்க.
1: சார் சார், நாங்க தான் சொன்னோம்ல சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார்.
0: சின்ன பசங்களையும் பொண்ணுங்களையும் இந்த போதை மருந்து கொடுத்து இளைஞர்கள் சமூகத்தை சீரழிக்க வச்ச நீங்க எந்த தப்பும் பண்ணாதவங்களா? ராஸ்கல் ஸ்ரீதர், அதோ அந்த அந்த கயிறு எடு.
2: இதா இந்த எடுக்கிறேன் சார். கயத்துல கட்டி மாட்டில இருந்து தூக்கி ஏறணும் சார். இவங்கள
0: தேவையில்லை, இவங்களோட சாவு அவன் கையில இருக்கு.
2: இந்தாங்க சார் கயிறு.
0: இங்க பாருங்கடா, அந்த போன் கால்ல பேசினவனுக்கு உங்க மூணு பேரோட உயிரும் வேணும்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. உங்க கதை முடிய போகுது. நீங்க பண்ண எல்லா பாவத்துக்கும் விட கிடைக்க போகுது.
3: கண்ணு சார், இவனுங்களால நமக்கு எதுவும் யூஸ்?
0: நோ யூஸ், யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். போதை மருந்தா கடத்துறீங்க, சாவுங்கடா.
3: I have a doubt. நம்மளையே அவனுங்க டார்கெட் பண்ணல?
0: அவனோட டார்கெட் இப்ப நாம இல்ல கேத்தரின், அந்த சயின்டிஸ்ட் ரூபலா தான். அவன் பிளானை இவ்வளவு ஓபனா சொல்றான்னா பக்காவா பிளான் போட்டுக்கான்னு அர்த்தம். நாம உடனே அந்த பிரைவேட் காலேஜ் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு போகணும். பியூலா, ஸ்டெல்லா கிட்ட சொல்லி பாம்ப் ஸ்குவாட், டாக் ஸ்குவாட உடனே அந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லு. Do it quick.
3: இதோ இதோ சொல்றேன் சார்.
0: சீக்கிரம் சீக்கிரம் கீழே இறங்க.
3: கனல் சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுதே, நம்ம அதுக்குள்ளேயும் போயிட முடியுமா?
0: போய்தான் ஆகணும் பாகிமா, சீக்கிரம் இறங்க.
2: சார், மேலே ஏதோ சத்தம் கேட்குது.
0: அவனுக்கு கதை முடிஞ்சது
4: சார். அப்ப அவனுங்களோட இதயத்துல NEPD டிடனேட்டர்ஸ்?
0: எஸ் கேத்தரின், அவனோட ஆளுங்க நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா நெக்ஸ்ட் அவனுங்களோட கதையை முடிச்சிருவான். ஓகே, லெட்ஸ் கோ. கார்ல ஏறுங்க.

0: சார், ஸ்டெல்லாட்ட இருந்து கால் வருது.
1: அப்படியா? போனை கொடு. ஸ்டெல்லா, அங்க என்ன நிலவரம்? வாட்? எப்போ? யாரு? ஓகே, ஐ வில் கால் யூ.
0: என்னாச்சு சார், ஸ்டெல்லா என்ன சொன்னா?
1: சயின்டிஸ்ட் ரூபலாவ.
0: சயின்டிஸ்ட் ரூபலா? அவங்களுக்கு என்னாச்சு கனல் சார்?
2: கனல் சார், அங்க பாருங்க, எதுக்காப்ல ஏதோ வருது.

இதுவரை கேட்டது சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 13 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: நேரம் இரவு 9:59. இனி கேட்கலாம் பட்டுச்சிறகு.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. அழகிய கீதங்களால் உங்கள் இரவு நேரத்தை இனிமையாக்க வருகிறது பட்டு சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனிமையான இரவு

வணக்கங்களோடு இணைவது தம் செல்வி. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் தேவா இசையமைச்சு வைரமுத்து வரிகள் எழுதி கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க. பாஷா திரைப்படுத்திருக்காங்க.

இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி வானொலியில். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தேவா இசையமைச்சு வாலி வரிகள் எழுதி கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க. ஆசை திரைப்படுத்திருக்காங்க.

இனிமையான கீதங்களால் உங்களை தாளாட்டுகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் சிற்பி இசையமைச்சு பழனி பாரதி வரிகள் எழுதி மனோ கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக.

ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, மனோ சுஜாதா மோகன் குரல் கொடுத்திருக்காங்க. முத்து திரைப்படத்தில்

0: பாடல ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, நோயல் ஜேம்ஸ் மற்றும் அனுபமா குரல் கொடுத்திருக்காங்க. பாம்பே திரைப்படத்திற்காக.
1: மானும் மண்ணும் யாருக்கு, நீயும் நானும் யாருக்கு, குல்ல குல்லா அல்ல குல்லா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சு, பழனி பாரதி வரிகள் எழுதி, பி ஜெயச்சந்திரன் சுஜாதா மோகன் குரல் கொடுத்திருக்காங்க. பூவே உனக்காக திரைப்படுத்திருக்காங்க.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

இனிமையான கீதங்களால் உங்களை தாளாட்டுகிறது பட்டு சிறகு. கேட்டவுடன் புன்னகையை பூக்க செய்ய காத்திருக்கும் அடுத்த பாடல், சிற்பி இசையமைச்சு பழனி பாரதி வரிகள் எழுதி மனோ சுஜாதா மோகன் குரல் கொடுத்திருக்காங்க. உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படுத்திருக்காங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சு, வாலி வரிகள் எழுதி, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல் கொடுத்திருக்காங்க இந்தியன் திரைப்படத்திற்காக.

இதுவரை உங்களை இனிமையான கீதங்களால் தாளாட்ட செய்தது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் வழங்கிய அத்தனை பாடல்களும் உங்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும்னு நம்புறோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் இதுவரை என்இ தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். அதுவரை வணக்கம் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்க உள்ள எமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, வந்தே மாதரம், மங்கள இசை, நாளொரு குரல் என எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். காலை 5 பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் கேட்கலாம், இசை அமுதம். நாளை காலை 6 செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் கேட்கலாம். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்களும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர்.

வந்து நாளை காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், குறிச்சி லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. நாளைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பாக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, நாளை காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, நாளை காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம், புதுக்கோட்டை பழனியாயி என்ற நேயரின் விருப்ப பாடல்கள், 10:30 ஒரு பட பாடல்கள் கேட்கலாம் தக் லைப் என்ற படத்திலிருந்து, மறுபகல் 11 மணிக்கு மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம், 12:02 ஸ்நேகிதியே, பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள் கேட்கலாம், 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல்கள், தொடர்ந்து 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், நாளை மாலை 4:02 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம், நாளை மாலை 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள் கேட்கலாம், நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணாப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலா தேவி அவர்கள், 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, நாளை இரவு 8:05 தம்பி தங்கைகள் பங்கேற்கும் பட்டாம்பூச்சிகள் நேரலையாக, 8:30 விளையாடலாம் வாங்க, நாளைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சர்வதேச ரோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ ஹர்ஷினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி இடம்பெறும். 9:00 சட்டம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் நிதித்துறை நிதி உதவி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி பகுதி 6 இடம்பெற கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்புடன் எஸ் கார்த்திகை தீபன், 11:00 நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, தொடர்ந்து 11:05 தேனும் பாலும் இனிமையான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம், தொடர்ந்து 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். மதுரை எஃப்எம் 103.3, நேரம் இரவு 11:05 44 நொடி. இனிமையான பழைய பாடல்களின் தொகுப்பாக இடைவிடாத இசையாக நாம் கேட்கலாம் தேன் அமுத பாடல்களை தரும் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் தர இருக்கும் முதல் பாடல் கே வி மகாதேவனுடைய இசை தொகுப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம்

பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடல் வருகிறது அடிமை பெண் என்ற படத்திலிருந்து. இரவு நேரத்தில் இதோ இசை.

புலமை பித்தன் அவர்களுடைய பாடல் வரிகள். தந்தது அடிமை பெண் என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலாவின் குரலில் அந்த இனிய பாடல் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் 11:11:18 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய இரவு பொழுதில் இசையோடு இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை பண்பலையின் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நாம் தர இருக்கும் அடுத்த பாடலானது சாந்தி நிலையம். இந்த படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்டிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா மீண்டும் குரல் தர வருகிறது இரவு நேரத்தில் இசை. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். இது மதுரை பண்பலையின் தேனும் பாலும்.

11:16, 10 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் இரவு நேரத்தில் இசை பாடும் தென்றலாக நாம் கேட்டு ரசிக்கின்றோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உத்தரவின்றி உள்ளே வா என்ற படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசனுடைய கவி வரிகள். மீண்டும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா. பாடல் வருகிறது, இணைந்திருங்கள் தொடர்ந்து.

11:20:52. இனிமையான இரவு நேரத்தில் இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். வானலையின் இசை வர்ணஜாலம் 103.

3.3 மதுரை ரெயின்போ பண்பலையின் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியது. அந்த பாடல் இந்த நேரத்தில் இரவு பொழுதில் நாம் தருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு.

இரவு நேர இசை அமுதம் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நாம் கேட்டு ரசிக்கின்றோம் இந்த நேரத்தில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் எம்எஸ் விஸ்வன் அதனுடைய இசை தொகுப்பில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். அடுத்ததாக கௌரவம் என்ற படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறேங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய அந்த இனிமையான பாட்டு இந்த நேரத்தில் இசையாக தருகிறது தேனும் பாலும். தொடர்ந்து கேளுங்க, இணைந்திருங்க இசையோடு என்றும் நீங்கள். இது 103.3 மதுரை பண்பலையின் தேனும் பாலும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:30 32 இணைந்திருக்கின்றோம் இசையோடு. இது 103.3 மதுரை பண்பலையின் தேனும் பாலும். இரவு நேர இசையில் தேன் அமுத பாடல்களை தரும் தெவிட்டாத இசை ராகமாய் நமது பண்பலையில் இந்த பொழுதில் அடுத்து நாம் தர இருக்கும் பாடலானது பாலூட்டி வளர்த்த கிளி அப்படின்ற ஒரு படத்தில்தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு இசை ஞானி இளையராஜா. பாடல் வருகிறது எஸ்பி

வானலையின் வசந்தராகமாய் இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை தந்து கொண்டு இருக்கிறது நமது பண்பலை 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இந்த நிகழ்ச்சி தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது கேஜே யேசுதாஸ் பி சுசிலா பாடியது. உரிமை குரல் என்ற படத்திலிருந்து கேட்கலாம். பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். இதோ உங்களுக்காக இரவு நேரத்தில் தேனும் பாலும் தருகிறது.

நேரம் முன்னிரவு 11:39 40 நொடி. இனிமையான இந்த இரவு வேளையில் இசையோடு கேட்டு ரசிக்கும் நாம் இந்த நேர நிகழ்ச்சியானது மதுரை பண்பலை 103.3 இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாளை நமதை என்ற படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பி. சுசிலா பாடியது. கவிஞர் வாலி அவர்கள் பாடல் வரியில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடலை கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் இந்த நேர இசையோடு.

நேரம் இரவு 11:44 52 இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையின் தேனும் பாலும். இரவு நேரத்தில் மனதுக்கு தெவிட்டாத இசை ராகங்களை தந்து கொண்டிருக்கும் இந்த நேர நிகழ்ச்சி தேனும் பாலும் தர இருக்கும் அடுத்த பாடலானது வி குமார் என்ற இசையமைப்பாளர் இசையில் உருவான ஒரு பாட்டு. கவிஞர் வாலி அவர்கள் பாடல் வரிகள் தர கே ஜே யேசுதாஸ் தனித்து பாடியது. அந்த இனிய பாடல் இந்த நேரத்தில் நாம் கேட்டுவிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ.

பதினோரு மணி 50 நிமிடம் 25 நொடி. இசையோடு கேட்டு ரசிக்கும் இந்த நேர நிகழ்ச்சி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று நாம் கேட்டுவிடலாம். வருகிறது பாடல். இணைந்திருங்கள், தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ், பி. சுசீலா பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 11:54 நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஜயபாஸ்கர் இசையில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது. பாடல் வருகிறது கேஜே யேசுதாஸ் குரலில், மாலை சூடவா என்ற படத்திலிருந்து பாட்டு.

நிறைவாக ஒலித்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திற்காக நாம் கேட்டோம். கேஜே யேசுதாஸ் குரலில் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி தேனும் பாலும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய், கண்கள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 18 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 4:51. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 5:30 இசை அமுதம், திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலை கேட்டு மகிழலாம். 6 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 கேட்கலாம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், குறிச்சி லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலின் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வர இருக்கிறது, 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையசை, இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணுங்கள் நேயர் விருப்பம், இதில் புதுக்கோட்டை பழனியாயி அவர்களின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது. 10:30 ஒரு பட பாடல்கள், தக்லைப் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள்.

தொடர்ந்து 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல் இடம்பெறும். தொடர்ந்து 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டக்களம். தொடர்ந்து 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று மாலை 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் சிட்டி 2 விளம்பரதார நிகழ்ச்சி, நெல்லிக்காய் சாகுபடியில் குறித்து மதுரை பாலமேடு கோணம்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகத்தில் உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். 7:30 பாட்டு இது கேட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் சர்வதேச லோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ ஹர்ஷினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இன்று 9:00 சட்டம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் நிதித்துறை நிதியுதவி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி பகுதி 6. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்புடன் எஸ் கார்த்திகை தீபன். 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக 103.3 மதுரை பண்பலையில் கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 349.

0: பற்றுக்களை நீக்கிய உடனேயே பிறவி துன்பம் தீர்ந்து போகும். இல்லையென்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து நிலையாமையை உணர்த்தி நிற்கும். குறள் எண் 349, அதிகாரம் துறவு.
1: பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்.
0: பற்றுக்களை நீக்கிய உடனேயே பிறவி துன்பம் தீர்ந்து போகும். இல்லையென்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து நிலையாமையை உணர்த்தி நிற்கும். குறள் எண் 349, அதிகாரம் துறவு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த அழகான காலை வேளையில் உங்கள் இல்லம் தேடி வருகிறது பக்தி மாலை. நேரம் காலை 5 மணி. பக்தி மாலையில் தொடக்கமாக MS சுப்புலட்சுமி பாடியது.

5 மணி 8 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இசை அமுதம் தருகிறது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை அமுதத்தில் தொடர்ந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

5:11:45 45 இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலையில் தொடரும் பாடல் எம்ஏ ஜாபர் மற்றும் குழுவினர் பாடியது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

5:15:40. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள் தொடரும் பாடல் எஸ்எம்ஏ ஹாதிர் மற்றும் எம்எம் யூசப் பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

5 மணி 24 நிமிடம், 40 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த இனிய காலை வேளையில் பக்தி மாலைகள் பக்தி பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலை திறக்கிறது நிறைவாக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிதே நிறைவுக்கு வருகின்றது பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். நன்றி நேயர்களே. இனி 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்வது இசை அமுதம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியை வழங்க எஸ் எம் முத்துகிருஷ்ணன். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:31. ஆகாஷ்